நேர்கள் இதுவரை மங்களநாதம் நிகழ்ச்சியில் பணப்பள்ளி பி என் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வரம் உடன் திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவிலிசைக்க கேட்டோம். நேரம் 5:31. நேர்களினி கேட்கலாம் தெய்வீக ராகம். முதலில் எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 15 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 19 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 2 தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 4 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. குரல் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. நாம் இதுவரை கேட்டது குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 4 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103

0: மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேரம் காலை 6:05. இனி கேட்கலாம்
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் ஆர். கிறிஸ்டோபர் அவர்கள்.
2: உலகின் மிகச்சிறந்த உணர்வுகளில் ஒன்று சிரிப்பு. உண்மையில் உலகின் சிறந்த மருந்துகளில் ஒன்று சிரிப்பு. ஒரு புன்னகையாக இருந்தாலும் அல்லது சிறிய சிரிப்பாக இருந்தாலும் சுற்றியுள்ள எந்த சூழ்நிலையையும் மனநிலையையும் முற்றிலுமாக மாற்றுகிறது. மேலும் இது நம்மை நன்றாக உணர வைக்கிறது. நம்மை சுற்றியுள்ள அனைவரும் நேர்மறையான அதிர்வுகளை உணர்வார்கள். சிரிப்பு சிறந்த ஊக்க சக்தி. அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பை வளர்ப்பதன் மூலம் பெரிய பெரிய சாதனைகள் கூட புரிய முடியுமாம். அடுத்தவரை சிரிக்க வைப்பது என்பது சிறந்த கலை. எல்லோரும் சிரித்து மகிழ்ந்திருக்கவே விரும்புகின்றோம். வாழ்க்கை போராட்டத்தில் நொடிக்கு நொடி நிகழும் பல்வேறு இடர்களால் மனம் புண்பட்டு சோர்வுற்று மன அழுத்தம் நிகழும்போது இயல்பு நிலைக்கு திரும்ப நகைச்சுவை அவசியமாகிறது. இடுக்கன் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். அதற்கு பொருள் என்ன தெரியுமா? துன்பம் வரும்போது சிரிக்கப் பழகுங்கள். ஏனென்றால் துன்பத்தால் மிகுந்த வருத்தம் கொள்ளும்போது தவறான முடிவுகள் எடுக்க நேரிடலாம். அதனால் சற்று சிரித்து நம் மனதை திசை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்படிச் செய்து கொள்வது விரைவாக அந்த துன்பத்தை மறக்கச் செய்யுமாம். புன்னகையின் தோள்களில்தான் வெற்றி தொற்றிக் கொண்டு வரும் என்கிறார்கள். சிறு புன்சிரிப்பு போதும், அது மற்றவர்களை நம் பக்கம் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவரைச் சுற்றி ஒரு கூட்டம் நிறைந்திருக்கும். பணியிடங்களில் ஒருவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இருப்பாரானால் அவர் காரணமாக எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பணி செய்வார்கள். அப்படியானவர் ஒரு நாள் வரவில்லை என்றாலும் நேத்து நீங்க இல்லாம பொழுதே போகல எனச் சொல்லிக் கேட்டிருப்போம். நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் வள்ளுவர். அதாவது சிரிக்கத் தெரியாதவனுக்கு, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கத் தெரியாதவனுக்கு பகலும் இரவாகவே தோன்றும், நடைபெறும் நன்மை கூட தீயதாகவே தோன்றும் என்பதாகும். வாழ்க்கை மிகவும் வேடிக்கையானது. நம்மை சுற்றி நடக்கும் வாழ்வின் வேடிக்கையான பக்கத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான வேடிக்கையான பக்கம் இருக்கிறது. அதை பார்க்க நமக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு வேண்டும் என்கிறார் ஓஷோ. இதை புரிந்து கொண்டால் போதும் நம்மை சுற்றி நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிர்வினையாற்றி மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் என்னாலும் புன்னகையுடன் சிரித்து வாழ முடியும். நம்மை யாரேனும் வம்பிழுப்பதாக தோன்றினால் தடாலடியாக பாய்ந்து சண்டை போடாமல் அவர்கள் நாணும்படி சிரித்துக்கொண்டே பதில் சொல்லலாமே. ஒருமுறை காந்தியிடம் வெள்ளைக்கார அதிகாரி ஒருவர், இந்திய மக்களுக்கு வேறு ஒரு நல்ல தலைவரே கிடைக்கவில்லையா என்னும் துணியில் ஒரு கேள்வி கேட்க, அதற்கு உணர்ச்சி வசப்படாமல், படைபலமும் ஆயுத பலமும் கொண்ட வெள்ளையர்களான உங்களுக்கு நானே போதும் என்று நினைத்து விட்டனர் போலும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாராம். மனம் விட்டு சிரிக்கும்போது நம் மூளையில் எண்டார்ஃபின் என்ற ஹார்மோன் அதிகம் சுரப்பதால் மனமும் உடலும் புத்துணர்வு பெறுவதாக மருத்துவ அறிவியல் கூறுகிறது. மேலை நாடுகளில் சிரிப்பு வைத்து நோய் தீர்க்கும் மருத்துவ முறைகள் கூட அறிமுகமாகியுள்ளன. நம் நாட்டிலும் பல இடங்களில் பலர் கூடி நகைச்சுவை மன்றங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குழுவாகக் கூடி சத்தமாக சிரித்து மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதையும் கூட காண முடிகிறது. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகுமே, சிரிப்போம் மகிழ்வோம். வாழ்க்கை அனுபவிக்கத்தானே.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள்.

0: வழங்கியவர் ஆர். கிறிஸ்டோபர் அவர்கள்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. கலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் எம் ஏ ஜாஃபர் பாடியது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பி எஸ் சசிரேகா ரவுமாய் ராமன் பாடியது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள்.

காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இல் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா பாடியது.

காலை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை பக்தி பாடல்கள் கேட்டோம். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன்னைக்கெல்லாம் என்ன முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காலையில 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:20 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நேரலையில வழிகாட்டுறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள், கேட்க தவறாதீர்கள். அதனைத் தொடர்ந்து மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்த தகவல்களை தருகிறார் பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். 9:15 மயிலிறகில் திரைப்பட விமர்சனம். இன்றைய திரைப்படம் 1973 வெளிவான்

0: வெளிவந்த பொன் ஊஞ்சல் திரைப்படத்தின் விமர்சனம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தில் நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
3: அடுத்து வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: அதிகபட்ச வெப்பநிலை 36° C முதல் 38° C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24° C முதல் 25° C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 25% முதல் 30% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி கண்காணித்து பென்சாகுயின் மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, இடி மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் கவனத்திற்கு, கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர் பகுதிகளில் சேமிக்க முடியும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி ஹெக்ஸோகோனசோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து செலுத்த வேண்டும்.
4: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
5: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20°C to 27°C வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைக்கால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலையில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை

0: அதிகமாக இருக்குள்ள காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காற்றோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது, இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டையே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்களில் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 1-21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
3: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்,
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
1: கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று மாலை 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நவீன முறையில்

0: கொள்ளை சாகுபடி குறித்த தகவல்களை தருகிறார் பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கலன், நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதுசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக

0: ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது.

0: நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: வணக்கம் நண்பர்களே, நான் சரண் பேசுறேன். நலமே விளைய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. அதாவது ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா, நாம நமக்கு ஒரு மென்டார், நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறவங்க, ஒரு நம்மளை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள், யாரோ ஒருத்தரை நம்ம எப்பவுமே ஒருத்தரோ ரெண்டு பேரோ அந்த மாதிரி சில ஆட்களை வைத்துக் கொள்வது நலம். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நாமளே ரொம்ப பயங்கர பிரில்லியண்டா இருப்போம், மத்தவங்க சொல்றத கேட்க வேண்டியதில்லை, நாம வந்து நாமளே முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு பல இடங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்க கூடியது. சில நேரங்களில் ஏன் இந்த முடிவு எடுத்தோம், தப்பா முடிவு எடுத்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை பின்னாடி உருவாக்கும். நிறைய முடிவுகள் ஒரு மனிதன் அதிகமா ஒரு நாள்ல டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா முடிவுகள் தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா, சரி இன்னைக்கு நம்ம இப்படி என்ன சாப்பாடு சாப்பிடலாம், என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கலாம், இன்னைக்கு என்ன வகையான ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு யாரை மீட் பண்ணலாம், இன்னைக்கு என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிவுகள் தான் நம்ம அதிகமா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முடிவுகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல், வழிகாட்டுபவர், ஒரு நம்மளை நெறிமுறைப்படுத்துவர் அப்படின்னு யாரோ ஒருத்தரை எல்லாருமே வச்சுக்கணும். நமக்கு ஒரு மென்டார் மாதிரியோ, நமக்கு ஒரு நல்ல நட்பு மாதிரியோ, இப்போ ஒரு தவறு செய்யும் போது கூட ஒரு மிகப்பெரிய மன்னனா இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய செங்கோலாட்சி புரியக்கூடிய ஒரு மன்னனுக்கு கூட அப்பப்போ நீ செய்வது இந்த தவறி செய்ய இப்படி செய்ய சொல்லக்கூடிய ஒரு மந்திரி வேணும். அவரை நெறிமுறைப்படுத்தக்கூடிய, அவரை வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு மந்திரி இருந்தாதான், மினிஸ்டர் இருந்தாதான் அவர் வந்து தன்னுடைய ஒர்க்கை சரியா பண்ண முடியும். அதனால வந்து என்னைக்குமே எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலுமே நம்ம ஒரு மென்டார், நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு நபரை ஒன்றோ ரெண்டோ பேரை வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது என்னைக்குமே எல்லாருமே தெரிஞ்சிட்டிங்கன்னா, சில நேரங்களில் அவங்க டெசிஷன் எடுத்து ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருப்போம், அப்போ டக்குன்னு நம்ம மேல அக்கறை இருக்கக்கூடிய, நம்ம மேல உண்மையான வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொல்றாரு, ஏங்க இப்படி பண்றீங்க, இதை இப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூடிய நபர்களை அப்படிப்பட்டவர்களாக நம்ம வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு செல்ஃப் டெசிஷன் அப்படிங்கிறதோ, மற்றவங்க எப்பவுமே வந்து சில நேரங்களில் தவறானவர்களுடைய வழி நடத்துதல் கூட நம்மளுக்கு தவறான ஒரு செயல்களை கொண்டு போய் விட்டுரும். நம்மளுடைய முடிவுகளை மாற்றக்கூடியதோ, முடிவுகளை தவறாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் நிறைய நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். ஸோ முடிவுகள் வந்து கரெக்டான தருணத்துல, அதே மாதிரி கரெக்டான முடிவுகளை எப்பவுமே எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்ம நகர்றதுக்கும், நம்ம ஒரு அடுத்த உயர்வை அடையறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ அப்ப எப்பவுமே வந்து இனிமே என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நட்புகள் யாருன்னு பாருங்க. அந்த நட்புகள் கூட நிறைய நட்பு பாராட்டுங்க, நிறைய விஷயங்களை ஒருத்துக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, காசிப் பேசாதீங்க. ஒரு நல்ல யார பத்தியுமே உங்களுக்கு அவர்களுக்கு நேருக்கு நேர் சொல்வதை தவிர, நீங்க இது பண்றது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்றத விட ரொம்ப பின்னாடி போய் ஒன்னுக்கு ரெண்டா அந்த மாதிரி பேசுறதோ, ஒரு தவறான ஒரு விஷயங்களை பேசுறதோ போன்ற விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும். இந்த நல்ல நட்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய மென்டாரா, உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால நிறைய உங்களுடைய டெசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், வாழ்க்கை செம்மைப்படும். இதுதான் உண்மை. ஸோ இதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை உங்க வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. நேர்களே, இன்று மாலை 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள்.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30
4: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
5: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்,
5: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

0: கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 7 மணி. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு சார் ஐ லவ் யூ படத்திற்காக மனோ மற்றும் சுஷீலா பாடினது. என் ராசாவின் மனசிலே படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடின பாட்டு கேட்டோம். புதிய ராகம் படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடின பாடல் கேட்டோம். மூன்று பாடல்களுக்கும் இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு

0: இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விவர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ்

0: வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மே மாதம் 19 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30 நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனித குலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனித குலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 ல. தினமும் ஒவ்வொரு பொது அறிவு வினா ஜிகே க்வெஸ்சன் கேட்போம். அந்த வகையில் எனக்கான கேள்வி, இந்தியாவின் எந்த மாநிலம் உலகின் முதல் கரிம விவசாய மாநிலமாக மாறி இயற்கை விவசாயத்திற்கு

தேசிய மாதிரியாக திகழ்கிறது. கரிம விவசாயம் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்தியாவில் முதல்ல ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணி இயற்கை விவசாயத்திற்கு ஒரு தேசிய மாதிரியாகவே திகழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலம் அப்படிங்கிறது. இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்க்கும் நீங்கள் சொல்லலாம். இந்தியாவிலேயே எந்த மாநிலம் உலகத்திலேயே முதல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் கம்ப்ளீட்லி 100% ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற மாநிலமாக மாறி இயற்கை விவசாயத்துக்கு ஒரு தேசிய மாதிரியாக திகழக்கூடிய மாநிலம் எது அப்படிங்கறதா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லயும் உங்களோட பதில்களை கொடுக்கலாம். இணைஞ்சிருக்கீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமா 26 அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பூர்ல 26 டிகிரி செல்சியஸ், ஈரோட்ல 26 டிகிரி செல்சியஸ், சேலத்துல 26 டிகிரி செல்சியஸ், பாலக்காட்ல 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஊட்டியில 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. வெயிலின் தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிருவோம். அதனால நம்மளுடைய உடல்ல டீஹைட்ரேஷன் நடக்காம அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். வெறும் தண்ணியா குடிக்கிறத தாண்டி நீராகாரமா ஒரு மோராவோ இளநியாவோ இல்ல ஒரு லெமனை பிழிஞ்ச ஒரு ஜூஸாவோ கூட நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரோலைட்ஸ் கிடைக்கிற மாதிரி எதையாவது உட்கொள்ளும் போது நம்மளோட டீஹைட்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணப்படும். அப்போ நம்ம நிறைய தண்ணி குடிக்கணுங்கிறது அவசியம். அதையும் தாண்டி நம்மளுடைய உடலின் சூட்டை தணிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்யறதும் ரொம்ப நல்லது. இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கும்பகரை தங்கையா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடின பாட்டு கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இன்னைக்கான கேள்வி வந்து, முதல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து பண்ணி தேசிய மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது. இதற்கான நிறைய பதிலை வந்து நிறைய நேர்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 நேர்களுக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி இந்த ஒரு மாரத்தானை ஆரம்பித்து வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவர்களை தொடர்ந்து கோனமலை ஆனந்தன், மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரன், அபி, மூக்கனூர் சாமுண்டிபுரத்திலிருந்து அலிநகரம் எஸ், மகாதேவன், பிரமிளா சென்னை, மூக்கனூர்லிருந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, சங்கர் ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி, வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்கிறாரு, ஐயனார் முதுகுடி, ராமகிருஷ்ணன், கொழுமங்குண்டான், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், கோவை மாவட்டம் முண்டிப்புதூர்லிருந்து ரங்கசாமி, ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, பிரமிளம் வெங்கடாபுரம், தேவ் கிருஷ்ணா கோவை, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணாப் பதில் சொல்லியிருக்காங்க, மலைக்கவுண்டன்பாளையத்திலிருந்து விமலா, வேணுகோபால், பூபனா, பீடம்பள்ளி, வாசுதேவன், சிவானந்தா காலனியிலிருந்து எஸ் பழனி இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: கேட்ட பாட்டு பெரும் புள்ளி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடினது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நிலையத்தில் நேரம் 7:40. இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவின் மிக முக்கியமான பல்லுயிர் சூழல் மண்டலம். இது தென்னிந்தியாவின் காலநிலையையும் நீர் ஆதாரத்தையும் தீர்மானிக்கிறது. 300க்கும் மேற்பட்ட அரிய வகை உயிரினங்களையும் கொண்டிருக்கு இந்த மலை. சோலைக்காடுகள், வற்றாத ஆறுகள் மற்றும் பசுமையான சூழல் மூலம் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கிறது. சுற்றுச்சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கியத்துவம் அரபிக்கடலில் இருந்து வரும் குளிர்ந்த காற்றை தடுத்து கேரளா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழையை தருகிறது.

0: காவிரியைத் தவிர பெரும்பாலான முக்கிய தென்னிந்திய ஆறுகளான வைகை, தாமிரபரணி, பெரியாறு இந்த மலையில்தான் உற்பத்தியாகின்றது. உலக அளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளான பல தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு வாழிடமாக திகழ்கிறது. நீலகிரி உயிரியல் பூங்கா போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இங்கே இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலங்கள் அமைக்கப்பட்டு கல்குவாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகள் தடுக்கப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோலைக்காடுகள் மற்றும் புல்வெளிகள் மூலமாக மண் அரிப்பை தடுத்து ஆண்டு முழுவதும் வற்றாத ஓடைகள் மூலம் நீர் ஆதாரத்தை பராமரிக்கிறது. இதை சூழ்ந்து நடக்கிற அச்சம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான காங்கிரீட் கட்டுமானங்கள் மற்றும் வன அழிப்பால நிலச்சரிவு போன்ற அபாயம் வந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நாம சிந்தித்து கட்டுப்படுத்தினாலே போதும், சுற்றுச்சூழலை அதிக அளவில் பாதுகாக்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய நேயர்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில அவர்களுடைய பெயர்களின் வரிசையில தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, பிஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து கலை ஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி தெக்கலூர் ஏரிப்பாளையத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. ஹோப் காலேஜிலிருந்து பிரணயா குஹன், தொட்டம்பாளையத்திலிருந்து திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா, சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், மனக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக், புளவாடி உதயகுமார், பானுமதி, சேலம் இரும்பாலை வெங்கடேஷ், நங்கவள்ளி ராஜாராம், பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, பி கே பூபாலன், பூபால் கண்ணம்பாளையம் பிரிவு பள்ளபளையத்திலிருந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், மூக்கனூர், சண்முகானந்தம், கஞ்சம்பட்டி, கனியூர், அண்ணாதுரை, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, ரகுராமன், முல்லை நகர், கரூர், நாகேந்திரன், பார்வதி, கணபதி, கோவை, சண்முக சுந்தரம், ரமணி முதலிபுதூர்லிருந்து சண்முக சுந்தரம், விநாயகபுரம், அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், களத்தூர் புதூர்லிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி பதிலையும் கொடுத்திருக்கிறாங்க. விவேகானந்தன், தேவி, சௌமியா, பூபனா, கொழுமங்குண்டான், வீரதுரை, அரியலூர், குஹன், சிந்து, கோத்தகிரி, மனோ மற்றும் கிறிஷ் ரெட்ஃபீல்ட்ஸ், மூக்கனூர், சண்முகாநகர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி, தினேஷ்குமார், வரதராஜ், வீரபாண்டிபுதூர், துரைசாமி, ஜமீன், ஊத்துக்குழி, கண்ணன், அனுஸ்ரீ, வடுகபாளையம், பொள்ளாச்சியிலிருந்து பதில் கொடுத்திருக்கிறாங்க. கேள்விக்குரிய பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயபால் ஈச்சனாரிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. காந்திபுரத்திலிருந்து ஜசிந்திரவியம், ஏ கே பிரகாசம், ஞானாம்பிகை போகம்பட்டி, நெல்லிமேடு, பூங்குழலி, நாகராஜ சோழன், தண்ணீர் பந்தல் பிளமேடிலிருந்து கிருஷ்ணகுமார் பதில் கொடுத்திருக்காரு. திருப்பூர், குருவாயூர் அப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த், சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ், ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கே ஜி சாவடியிலிருந்து இன்னும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

0: கழுகு படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலுக்கு இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு சரியா பதில் சொல்ல நேயர்கள் சுதிக்ஷன் ஊத்துக்குழி, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலிருந்து, சேகர் சாந்தி பூளவாடி, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்துப்பட்டியிலிருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், ஆளியார் சுப்பிரமணியம், கணேசமூர்த்தி பதில் கொடுத்திருக்காங்க. கே என் பாளையம், பேச்சிமுத்து, வி என் இளங்கோ, சாமிச்செட்டி பாளையம், செலக்கரிச்சல்லிருந்து பொன்ஸ் விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ், காளிப்பாளையம், திருப்பூர், அங்கிருந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன், சாந்தி, நந்தினி பதில் கொடுத்திருக்காங்க. கே என் கே எம் சண்முகம் கஞ்சப்பள்ளியிலிருந்து, ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலிருந்து, பூளவாடி ராமசாமி, குஹன் நஞ்சுண்டாபுரம், சுதீஷ் கோத்தகிரி, தொட்டம்பாளையத்திலிருந்து ரவி செல்வி, திருப்பூர் மணவை சந்திரசேகர், சின்னவதம்பச்சேரியிலிருந்து ஈஸ்வரி பரமசிவம், தர்ஷினி பிரியா, ஸ்ரீதர்ஷன், பிருத்திகா பதில் கொடுத்திருக்காங்க. சிபு சோமஸ்கந்த மூர்த்தி சரியா பதில் கொடுத்திருக்காங்க. பெலப்பம்பட்டியிலிருந்து கேரளால இருந்து யாரு கீதா பதில் சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி செய்ததற்கு வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப்ல இன்னும் இவ்வளவு நேயர்கள் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க.

கேட்ட பாட்டு கண்ணே கனியமுதே படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடினது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிலையத்தில் நேரம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐவர் மலை என்று சொல்லக்கூடிய ஐயர் மலையில அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை பெருவிழாவின் 10th திருநாளான இன்னைக்கு சப்தாபரணம், திருக்குளத்தில் தீர்த்தவாரி, இரவு சுவாமி துவஜ அவரோகணம் ஆகியன நடைபெற உள்ளது. கோவை ஆரஸ்புரம் அர்ஷா வித்யா குருகுலம் மற்றும் பாரதிய வித்யாபவன் சார்பில் இன்று மாலை 6:30 உத்தவ கீதை 9th பாகம் ஆன்மீக உரை கேட்கலாம் பவன் வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயுமே நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரே நேயர்களை வந்து ஒரே இடத்துல பதில் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் பேரை நாங்கள் கட்டாயமாக படிச்சிருவோம். அவங்க இல்லாமல் செந்தில் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து, மனவை சந்திரசேகர் சிறுமுகை சவுடேஸ்வரி நகர்லிருந்து, சங்கீதா குணசேகரன் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க, அலிநகரத்திலிருந்து மகாதேவன், தடாகம் ஆறுசாமி மகாலிங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்

உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள்ல சிக்கிம் எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியாக தான் திகழுது. அதே அந்த வகையில இந்தியாவில் சிக்கிம் மாநிலம் தான் உலகின் முதல் கரிம விவசாய மாநிலமாக மாறி இயற்கை விவசாயத்திற்கு ஒரு தேசிய மாதிரியா திகழுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். இன்னைக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
2: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்.
2: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
0: கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
4: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சிய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 7:59 ஆச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாமா?

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்து தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது மற்றும் 6வது அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்து 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இருவர் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வீக்கெண்ட் வர ஆயிடுச்சு, நம்ம கையில வைஃபை இருந்தா போதும், அந்த நாள் எப்படி போதுன்னே தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஸ்க்ரோல் பண்றது இல்ல ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை எப்படியாவது நம்ம கடத்திடுவோம் இல்லையா. வைஃபை மூலமா இன்டர்நெட் வர்றது பழைய கதை, ஆனா இப்போ வெறும் எல்இடி பல்ப் மூலமாவே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணியே நம்மளால வைஃபைய யூஸ் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 100 மடங்கு வைஃபைய விட வேகமா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வைஃபை கிடையாதுங்க, லைஃபை. வைஃபை சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரமா போய் நின்று எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பிடிச்சி நம்ம யூஸ் பண்ற காலம் போய் இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய லைட் ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதும், அந்த வெளிச்சம் மூலமா இன்டர்நெட் கிடைக்கக்கூடிய வசதி வந்தாச்சு. இதுதான் லைஃபை அப்படின்னு சொல்றாங்க. 1 வினாடிக்கு கிட்டத்தட்ட 100 GB வேகத்துல டேட்டா வருமா? நான் சொல்ல போற கதையை கேட்டேன்னா நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு படத்தை நம்ம 1 செகண்ட்ல டவுன்லோட் பண்ண முடிஞ்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நம்மளோட போன் ஹிஸ்டரி ஃபுல்லாவே படத்தை டவுன்லோட் பண்ணி நினைச்சிட்டு இருப்போம். சோ அந்த வகையில இது அவ்வளவு ஸ்பீடா இருக்குதா? இன்னொரு சிக்கல் என்ன,

0: Papers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Sarabjit. Most newspapers today open with surge in fuel costs. The Pioneer notes, steep LPG price hike to hurt all sections. The Indian Express writes, polls over, energy prices soaring due to West Asia crisis, fuel rate hike on table. Talking about the April highs, GST revenue hits record rupees 2.43 lakh crore in April, writes The Hindu. Lockdown in strong room areas after TMC-BJP clash, writes the Times of India. The Hindustan Times under the caption, Labour Day, heat awareness, the cost of labour in a simmering city, carries a picture of workers creating murals, depicting problems they face while working in the heat. The Asian Age mentions, Trump says Iran dying to make a deal, rules out fresh airstrikes. The Economic Times on its editorial page talks of a cobot experiment in Japan. Travelers with poor experience of airport baggage handling will be particularly interested in Japan Airlines' experiment with giving jobs to robot at Tokyo's Haneda Airport. Trials beginning this month will use Unitree's humanoid robots to move baggage, cargo and equipment across the airport. Depending on how they perform, their role could be widened to other ground handling services like cleaning aircraft cabins. If the experiment is successful, it will offer a solution to Japan's aging population and a surge in tourism. And finally, the Financial Express takes note, placement season seeing higher number of new age companies as traditional tech firms scale down recruitment. Startups cushion IT hiring slow down. And with that, it's back to you, Sarabjit.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Repolling begins in 15 polling stations of two assembly constituencies in West Bengal. Field operations for house listing and housing census under phase 1 commence in 5 states and 1 union territory. IMD forecasts very heavy rainfall over northeast region and southern peninsula today. US President Donald Trump rejects Iran's proposal to end ongoing conflict, says Iran is seeking concessions they cannot accept. In badminton, Indian men's team to take on France in semi-finals of Thomas Cup in Denmark. And in football, Indian women team all set to play in AFC Under-17 Women's Asian Cup after 21 years in China. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: நேரம் 8:30 இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சுட்டரிக்கக்கூடிய வெயிலுக்கு எல்லாருடைய ஃபேவரட்டும் குச்சி ஐஸ் தான் இல்லையா? நம்ம சின்ன வயசுல குச்சி ஐஸ் வண்டி சத்தம் கேட்டாலே போதும், அப்படியே வண்டி பின்னாடியே ஓடி போய் எனக்கு ஒரு குச்சி ஐஸ், எனக்கு ரெண்டு குச்சி ஐஸ்ன்னு வாங்கி ஆசாசையா சாப்பிட்டுருப்போம். ஆனா அந்த குச்சி ஐஸை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய லேப்லயோ இல்லைனா பெரிய ஒரு சயின்டிஸ்டோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனா அது கிடையாதுங்க, ஒரு சின்ன பையன் தான் இந்த குச்சி ஐஸையே கண்டுபிடிச்சிருக்கிறான். 1905 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 11 வயசு பையன் பிராங்க் எப்பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஒரு நாள் ராத்திரி தற்செயலா ஒரு ஜூஸ் கிளாஸ் ஸ்பூனோட சேர்ந்து மறந்து வச்சுட்டு போயிட்டான். நம்ம கூட வீட்டில் குச்சி ஐஸ் வாங்கி தரலாம்னா என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது சர்பத்தை கலந்து அதே ஃப்ரீசர்ல வச்சு நம்ம ஐஸ் குச்சி, அதாவது குச்சி ஐஸ் அப்படின்னு சொல்லி வாங்கி எடுத்து நம்மளே சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் அவன் மறந்து வச்சுட்டு போன ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குச்சி ஐஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்குது. அன்னைக்கு நைட்டு ரொம்ப குளிர் அப்படின்றதுனால அந்த கிளாஸ்ல வச்சுட்டு போன ஜூஸ் ஸ்பூனோட சேர்ந்து ஐஸா உறைஞ்சு அங்க நிக்குது. அதை காலையில இழுத்து அவன் சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்திருக்கு, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள்ல மட்டும் அவனோட வீட்டுல மட்டும் அந்த குச்சி ஐஸ 18 வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. சரி, இதை ஏன் நம்ம வெளியில அறிமுகப்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு சிக்னேச்சர் டிஷ் ஒன்று வச்சிருப்போம், அது யாரு கண்டுபிடிச்சா எப்ப கண்டுபிடிச்சாங்க பேர் என்னன்னு கூட தெரியாது, ஆனா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த குச்சி ஐஸ் 18 வருஷம் கழிச்சு வெளியில விற்க ஆரம்பிக்கிறாங்க. 1924 அதிகாரப்பூர்வ காப்புரிமையும் அதுக்காக அவன் வாங்கிக்கிறான். ஆரம்ப காலத்துல இது எப்சிக்கல் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த குச்சி ஐஸ் சாப்பிட்ட அவங்களுடைய குழந்தைகள் கூட இது அப்பா கண்டுபிடிச்ச ஐஸ்கிரீம்ல, சோ அப்பா கண்டுபிடிச்ச ஐஸ் அப்படின்றதுனால பாப்சிக்கல் அப்படின்னு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அது காலப்போக்குல பாப்சிக்கல் அப்படின்னு ஆகிருச்சு. சோ ஏதோ ஒரு கவனக்குறைவுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன சொதப்பல்கள் கூட சில சமயம் ஒரு கண்டுபிடிப்பா மாறலாம். Ding-dong!

ஹரிஹரன் ஹரிணி வாய்ஸ்ல பாடல் கேட்டீங்க, உயிரிலே கலந்தது திரைப்படத்திற்காக. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஹெல்மெட் கண்ணாடி எப்பவுமே வளைவா இருக்கிறத நம்ம பாத்திருப்போம். ஏன் இது தட்டையா இருந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்திருப்போம் இல்லையா? இது ஸ்டைலுக்காக மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு ரிஃப்ராக்ஷன் லாஜிக் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி தட்டையா இருந்துச்சு அப்படின்னா ஒளியானது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல மட்டும் படும்போது சிதறும். ஆனா வளைந்த நிலையில இருக்கும் போது ஒளி கதிர்கள் சிதறாம நேர நம்ம கண்களுக்கு வந்து சேருமா? இது வாகன ஓட்டிகளுக்கு சரியான தூரத்தை கணிக்கிறதுக்காகவும், காற்று மோதும் போது அதுல ஏற்படக்கூடிய அழுத்தத்தை இந்த வளைந்த வடிவம் பக்கவாட்டில் பிரிச்சு விட்டுறதுனால அதிக வேகத்துல செல்லும் போது கூட நம்மளுடைய கழுத்து வலி ஏற்படாம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹெல்மெட்ல வளைந்த வகையில கண்ணாடி தயாரிச்சு அதுல செட் பண்ணி இருக்கிறாங்க.

0: வாய்ஸ்ல காதலில் சொதப்போது எப்படி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி. நம்ம ஹெட்போன் யூஸ் பண்ணும்போது அதுல ரெண்டு வளையங்கள் இருக்கும், சில இதுல மூணு வளையங்கள் இருக்கும் பாத்திருப்பீங்களா. இயர்போன் நம்ம யூஸ் பண்ணும்போது சில இதுல ரெண்டு வளையங்கள் இருக்கிறதும் சில இதுல மூணு வளையங்கள் இருக்கிறதும் நம்ம பார்க்கும் போது ஏன் இதுல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருந்திருப்போம். ஆனா இந்த வளையங்களுக்கு பேரு இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா டிசைன்காக அந்த போன்ல இன்செர்ட் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும் கிடையாது, இதுல ஒவ்வொரு சிக்னலுமே தனித்தனியா செல்றதுக்கு இந்த பிரிப்புகள் உதவுது. ரெண்டு வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா லெப்ட் ரைட் இந்த ரெண்டு காதுகளுக்கு மட்டும் சவுண்ட் வருமா, அதுதான் ஸ்டீரியோ ஆடியோ அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மூன்று வளையங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூடுதலா மைக்ரோபோனுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமா. அதனாலதான் அந்த மூன்று வளையங்கள் இருக்கக்கூடிய இயர்போன் யூஸ் பண்ணும் போது நம்மளால பேசவும் முடியுது, ஆடியோவும் கேட்க முடியுது. இந்த சின்ன வளையங்களுடைய வேலை என்னன்னா ஒரு சிக்னல் இன்னொரு சிக்னலுடைய விஷயங்களை கலந்துரையாடாம அப்படியே அது வந்து கரெக்டான விஷயங்களை அப்படி டெலிவர் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரியான தடுப்பு சுவர் மாதிரியான வேலை செய்யக்கூடிய வகையில இயர்போன் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மில்லி மீட்டர் அளவுதான் இருக்கக்கூடிய இந்த கோடு நம்ம கேட்கக்கூடிய ஆடியோவினுடைய கிளாரிட்டியவே மாத்திடுது. நிறைய பேருக்கு பாடல் கேட்கும் போது கரெக்டா அந்த இயர்போனுக்கு ஏத்த மாதிரியான பாடல்கள் கேட்கும் போது அப்படியே காதுல வந்து ஆஹா செம்மையா இருக்கு இந்த பாட்டு, இந்த பீச்சை கேட்டிருக்கிறியா, இந்த காதுல இருந்து இந்த காதுக்கு டிரான்ஸ்பர் ஆகுறத கேட்டிருக்கிறியா, இது வச்சோம்னா ரெண்டு காதுலயும் சேம் டைம்ல நமக்கு அந்த பீட்ஸ் கேட்கும், கேட்கறதுக்கே பக்காவா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த இயர்போன்ல யூஸ் பண்ணக்கூடிய வளையங்கள் தான். இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நேரலையில வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுனர் மனோகரன் மாசானம் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் காலப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சிகளை தவறாம கேட்டு ரசிங்க.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.
0: அம்மன் டிஆர்ஒய் கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎன்டி கம்பிகள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: நேரம் 8:50. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவார் சைபால், சொரியா திறங்க சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஒரு அழகான கடற்கரை. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்க வந்து போறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமா இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கே எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்றைக்கி தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்னுலாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படி

0: அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திரிச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார். கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுங்களை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார். இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, இவர் வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலே திணித்து சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாரில்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ணா என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதிலேருந்து உருவானது தான் அந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்து தான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்கார், வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்து தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: எனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் 9:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, பேக் டு பேக் பாடல்கள் கேட்க போறோம். எவர் கிரீன் ஹிட்ஸ் ஆஃப் லேட் 80s அண்ட் ஏர்லி 90s. 80s பிற்பகுதிகளையும் 90s ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் வந்து அந்த ஏர்லி 90s பாடல்கள் எல்லாமே கேட்க போறோம். இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு பாட்டு பிரியங்கா படத்திற்காக மனோ மற்றும் கே எஸ் சித்ரா பாடினது. பாடலுக்கு இசை இளையராஜா. தொடர்வது சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக பாட்டு ஸ்வர்ணலதா மனோ பாடியது, இசை இளையராஜா.

0: கேட்டுப்பாட்டு வால்டர் வெற்றிவேல். படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடினது, இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
0: சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இது சம்மர் சீசன், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளை நாமளே பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ரொம்ப நல்ல இந்த சுட்டிருக்கிற வெயில், காலையில் ஒரு 11-12 மணிலேருந்து மாலை ஒரு 3-4 மணி வரைக்கும் நேரடியாக சன்லைட் படுற இடத்துல நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களா, அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ் வெக்கேஷனில் எல்லாம் வெளியே போய் விளையாடுறேன் அப்படிங்கும்போது காலையில நேரங்கள்ல இல்ல மாலை வேளைகள்ல நம்ம விளையாட அனுப்பலாம். எடப்பட்ட அந்த உச்சி வெயில்ல பசங்களை வெளியில அனுப்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்ப வேர்க்குரு அதிகமா சின்ன சின்னதா வருது. அந்த வேர்க்குரு குழந்தைங்களுக்கு வரும்போது நம்மளே ஏதாவது வீட்டு வைத்தியம், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வைக்காம ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம ஏதாவது அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதுவும் குழந்தைகளுக்கு அப்படிங்கும் போது இது எடுக்கிறது இன்னும் நல்லது. ரொம்ப ஹைட்ரேட்டடா உங்களை நீங்களே வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி நீர் ஆகாரங்கள் எல்லாம் நிறைய எடுங்க. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும். தொடரும் பாடல் இருமான ரோஜாவை. படத்திற்காக மலேசியா வாசுதேவன், மனோ, தீபன் சக்கரவர்த்தி, எஸ் என் சுரேந்தர் பாடினது, இசை இளையராஜா.

பாட்டு எங்க தம்பி படத்திற்காக மின்மினி பாடியது இசை இளையராஜா. அதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக பாட்டு கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது, இசை இளையராஜா.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

அண்ணனுக்கு ஜெய் படத்திற்காக பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடினது, இசை இளையராஜா. சிறுவாணி சேரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தொடரும் பாடல் உழவன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா பாடியது, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

கேட்டுப்பாட்டு ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடினது இசை இளையராஜா. தொடரும் பாடல் அழகன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா, சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியது, இசை மரகதமணி.

ஜல்லிக்கட்டு படத்திற்காக பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மனு பாடியது, இசை இளையராஜா. நாம் இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 41 நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மீனவர் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். 234 தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் இன்று தமிழகம் வரவுள்ளனர். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 அலகுகளில் முக்கிய தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 112,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

10:02 ஆகுது. வெல்கம் பேக். இது நம்ம கேம் ஷோ நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்று வார்த்தைகள் நான் சொல்ல போறேன். அந்த மூன்று வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வார்த்தை என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சோ ரொம்ப ஈஸியான கேம், எல்லாருக்கும் பிடிச்ச கேம் அப்படின்றதுனால இன்னைக்கும் அந்த கேம் தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே சுஜி. ஒருவேளை நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும், நான் கேட்கக்கூடிய அந்த மூன்று வார்த்தைகளுக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103, அல்லது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்மளுடைய எஃபி பேஜ்ல போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே காமெண்ட்ல கூட நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். எப்ப நிகழ்ச்சியில பாடல்

வெற்றிவேல் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இது கேம் ஷோ. இன்னைக்கு நான் கேம் ஷோல மூன்று வார்த்தைகள் கொடுக்க போறேன். அந்த மூன்று வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தை என்னன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மூன்று வார்த்தைகள் சொல்லி இல்லாமா சோ நல்ல கவனமா கேளுங்க. திரை பாப்கார்ன் ரசிகர்கள் இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது பேஸ்புக் பண்ணுங்க. திரை பாப்கார்ன் ரசிகர்கள்.

தேசிங்கராஜா திரைப்படத்திற்காகவும் வெற்றிவேல் திரைப்படத்திற்காகவும் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், திரை பாப்கான் ரசிகர்கள் இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாமே அப்படின்னு முதலே ஆரம்பிச்சாங்க நம்ம தாசர்பட்டி பாலசுப்ரமணியன். சோ அவங்களுக்காக தான் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டிருந்தேன். சோ இதுக்கு யாரெல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா. கனியூர் அண்ணாதுரை இருந்து இனிய காலை வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உடன் பதில் பாப்கார்ன் அப்படின்றாங்க. ஜெயலட்சுமி அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க கஞ்சம்பட்டி சண்முகானந்தத்தை தொடர்ந்து ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களும் வந்து சிங்கானூர் வந்து சினிமா தியேட்டருங்க அப்படின்றாங்க. திரையரங்கு அப்படின்னு பிரமிளா சென்னையில இருந்தும் அண்ட் செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவகாமி, சண்முகநகர், மூக்கனூர்ல இருந்து கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நான் நினைச்ச பதில் என்ன அப்படின்னா, திரையரங்கம் இல்லைன்னா தியேட்டர் நீங்க சொல்லுவீங்க நினைச்சு கிட்டத்தட்ட நிறைய பேர் சரியான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. திரையரங்கம் அப்படின்னு பேரே சொல்லாம ஒருத்தவங்க சிரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க சையத் ரசூலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனோ ரெட்ஃபீல்ட்ல இருந்து திரையரங்கம் அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கு. மேனகா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன், மடத்துக்குளம் பகுதியில இருந்தும் திரையரங்கம்னு பதில் சொல்லியிருக்காங்க. கணேஷ் மலர்கொடி, ரியாஷ்னி, சபரி ஊர் நவங்காடு பகுதியில இருந்து அவங்களும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு பதில் அனுப்பியிருக்கிறாங்க. திரையரங்கம் போனாலே ஒரு சந்தோஷம் தானா வந்து ஒட்டிக்கொள்ள, ஒருவேளை அதுதாங்க எங்களோட பதில் அப்படின்றாங்க நினைக்கிறேன். சினிமா அப்படின்னா அவினாசி ராயம்பாளையத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பதில் அனுப்பியிருக்கிறாங்க. குமார் இடுக்கியில இருந்து சினிமா தியேட்டர் மேடம் நன்றி மேடம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. திரையரங்கம் அப்படின்னு கு சங்கரலிங்கம் தாராபுரத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காரு. மனோகரன் கரையாம்பாளையத்துல இருந்து தியேட்டர் அப்படின்ற பதில கொடுத்திருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்துல இருந்து சரியான பதில். பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசுல இருந்தும் சரியான பதில். பெருமாள் சாமி, சுமதி, சாவக்கட்டுப்பாளையத்துல இருந்து குகன் சந்து கோத்தகிரி அவங்களும் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. உடுக்கம்பாளையம் திருப்பூர் மாவட்டம் யாருங்க, யோகேஷ்குமார் அண்ட் எம் எஸ் அஸ்வின் அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவினாசி பிரபுதேவி, ஸ்ரீசாயும் சரியான பதில் கொடுத்திருக்காங்க. வேற யாரோ பதில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ண மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் திரையரங்கம் அப்படின்ற பதில வந்து யாரோ கொடுத்திருக்காங்க. கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா கூடவே லக்ஷ்மணன் அவங்களும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. திரையரங்கம் அப்படின்ற பதில வந்து சண்முக சுந்தரம், லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி இவங்கெல்லாம் மணிநகரம் மதுரையில இருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. பாபு அவங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு திரும்ப ஏதோ மெசேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சோ இன்னும் நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க. சோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். இன்னும் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எக்கச்சக்கமான கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்குது. காய்கறி, சமையல், சத்து இந்த மூன்றும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வார்த்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது பேஸ்புக்ல ஆன்சர் பண்ணுங்க. காய்கறி, சமையல், சத்து.

கேம் ஷோக்கு நான் ஒரு மூன்று வார்த்தைகள் கொடுத்திருந்தேன். காய்கறி, சமையல், சத்து, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு நிறைய நேயர்கள் எக்கச்சக்கமான பதில்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சோ அது ஒவ்வொரு நாள் என்னென்ன படி என்னென்ன அனுப்பியிருக்கிறீங்கன்றத படிச்சிடலாமா? உடம்புக்கு நல்லது, அறுசுவை விருந்து அப்படின்னு ஒரு பெரிய பதிலாக கொடுத்துருக்காங்க. வெள்ளியங்காடு ஹரிஸ், அக்ஷயா, அஜய். அதை தொடர்ந்து திருப்பூர் பாலா என்ன சொல்றாங்கன்னா, ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அண்ட் வணக்கம், சமையல் அறைங்க அப்படின்னு கோவை தேவராயபுரத்துல இருந்து சுகம் ராஜா, செங்கல்பட்டு லட்சுமணன் சேர்ந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிங்கானூர் ஜெயலட்சுமி, மனோகரன், விடை ஆரோக்கியமான உணவுங்க அப்படின்றாங்க. அதனை தொடர்ந்து கணேஷ், குன்னத்தூர்ல இருந்து பதில் ஆரோக்கியம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். காய்கறி, சமையல், சாதம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சமையல் சாதம் மாதிரி இவ்வளவு பெருசா அனுப்பியிருக்கிறீங்களே. தண்டபாணி ராமச்சந்திரபுரத்துல இருந்து விஜயகுமார், அப்புறம் மேகனா நினைக்கிறேன், பதில் வந்து சரியான அந்த பெயர் வந்து சரியா குறிப்பில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, மேகனா நம்ம எடுத்துக்கலாம். ரோஹித் நிரஞ்சன், மடத்துக்குளம் பகுதியில் இருந்து என்னன்னா உணவு அப்படின்ற பதில கொடுத்துருக்காங்க. பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, திரையரங்கு அப்படின்றதுதான் இப்ப வந்திருக்குதோ. போன கேள்விக்கான பதில் இப்ப வந்திருக்கு நினைக்கிறேன். சங்கீதா தங்கவேல், செட்டிக்காடு சாவக்கட்டு பாளையத்துல இருந்து, சாம்பாருங்க அப்படின்றாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே சாம்பார், அதனால நாங்க சாம்பார்ன்ற பதில் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டு இருக்கு, அது என்ன பதில்ன்றத பாக்கலாமா? உடுக்கம்பாளையம், சண்முக வடிவேல், முத்துலட்சுமி, அஸ்வின், யோகேஷ் குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து காய்கறி சமையல் பீர்க்கங்காய் என்னங்க உங்க வீட்டு காய்கறி லிஸ்ட் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, சோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது.

உடம்புக்கு வந்து காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது, இந்த வெயில் நேரத்துல கண்டிப்பா சேர்த்து தானே ஆகணும். நார் சத்து வைட்டமின்கள் பிரமிளா சென்னை அவங்க வந்து ஆன்சர் கொடுத்திருக்காங்க, நார் சத்து அப்படின்ற மாதிரியான பதில கொடுத்திருக்காங்க. சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மணிநகரத்துல இருந்து என்ன பதில் தெரியுமாங்க? சமையல் அப்படின்றாங்க. சரி, சமையல் அப்படின்ற பதிலை நம்ம வந்து வச்சுக்கலாம். வேற என்னவா இருக்கும் அப்படின்னா, பீடபள்ளி வாசுதேவன் குழம்பு அப்படின்றாங்க. எங்க வீட்டுல இது எல்லாத்தையும் போட்டுறாங்க, குழம்பு தான் வைப்போம். ஒருவேளை நீங்க சொன்னதுக்கு குழம்பா இருக்குங்க அப்படின்றாங்க. மனோரெட்ல இருந்து கூட்டாஞ்சோருங்க இல்லைன்னா பிரியாணிங்க, நாங்கெல்லாம் இதெல்லாத்தையும் கலவை சாதமா பண்ணி பிரியாணி செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான பதிலா இருக்கு. சாம்பார் அப்படின்னு அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்கிறாங்க. ஆரோக்கியங்க அப்படின்றாங்க விஸ்வ மரந்தாங்கில இருந்து ராமகிருஷ்ண கொழும்பங்கோட்டில இருந்து, அவங்களும் ஆரோக்கியம் தாங்க அப்படின்றாங்க. இடுக்கி பகுதியிலிருந்து யாருங்க குமார் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க, சாம்பார் அப்படின்றாங்க. சரிங்க, பரவாயில்ல, காய்கறி சமையல் இதெல்லாம் சத்தா இருக்கிறது சாம்பார்ல மட்டும்தான் நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க வீட்டு சாம்பாரை வந்து எல்லாரும் பதிலாக கொடுத்துருக்காங்க. சினிமா கொட்டகை அப்படின்னு முதல் போன இதுக்கான பதிலும் சேர்த்து யாரும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. காய்கறி சத்துணவு பெருந்துறை சோமசுந்தரம் அவங்க சமையல் அப்படின்ற பதில கொடுத்துருக்காங்க. சத்துணவு அப்படின்றாங்க. சங்கரலிங்கத்துல இருந்து தாராபுரம் பகுதியை சார்ந்த யாருங்க அது, சங்கரலிங்கம் அவர்கள் அந்த பதில கொடுத்திருக்காங்க. சத்துணவு அப்படின்ற ஒரு பதில. பாரதி மகாலிங்கம் கள்ளி வளசுல இருந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கணேஷ் சிறுமுகையில இருந்து குழம்பு அப்படின்றாங்க. இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டு இருக்குங்க, இன்னும் நிறைய பதில்கள் வந்த வண்ணமா இருக்குன்றதுனால சோ எல்லாருடைய பெயர்களும் குறிப்பிடணும் அப்படின்னு நீங்க விரும்பி கேட்டுக்கிட்டதுனால தொடர்ந்து படிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல்.

இன்னும் காய்கறி சமையல் சத்து இந்த மூன்று கேள்விக்கான அந்த மூன்று வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தைக்கான பதில்கள் வந்துகிட்டே இருக்குங்க, ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஏ ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, நீங்களும் கரெக்டா எப்படிங்க தொடர்ந்து ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து நினைச்சிருக்கீங்க? இந்த எக்ஸாம்ல எல்லாம் பக்கத்துல பாத்து எழுதுவாங்க, கேட்டு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பாத்து எழுதுறீங்கன்னு சொல்லல, அந்த மாதிரி கரெக்டா எல்லாருமே ஊட்டச்சத்துன்னு வரிசையா நீங்க பதில் அனுப்புறதை பார்த்தா எப்படிங்க உங்களுக்கு அந்த பதில் வந்து ஒட்டுக்கா வந்துச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மல்லிகா மந்திராச்சல பிரியங்கா ஒரு பெரிய வதம்பச்சேரியில இருந்தோ அவங்க என்ன அனுப்பி இருக்கிறாங்கன்னா எதுவுமே அனுப்பல, ஏதோ ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, யோசிச்சு அனுப்புங்க. சமையல் அறை அப்படின்னா கனியூர் அண்ணாதுரை அவங்க ஆன்சர் அனுப்பியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது சமையல் அறையும் கிடையாது, சமையலும் கிடையாது, வேற என்னவா இருக்கும் அப்படின்றத பாக்கலாமா? இன்னொருத்தவங்க வந்து என்னோட பதில விட்டுட்டீங்களே, நான் ஆரோக்கியமானு முதலே அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. பாண்டிய நகர்ல இருந்து சிவசங்கர் இந்திராணி சுவை அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. பி என் இளங்கோ சாமிசெட்டு பாளையத்துல இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. மூக்கனூர் பகுதியிலிருந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, குழம்பு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த உடுக்கம்பாளையம் இதழணி அவங்க வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னா காய்கறிகள், ரசம் காய்கறிகள் அப்படின்னு ஏதோ இல்லாம அனுப்பியிருக்கிறாங்க. ரசத்துக்கு இப்படிக்கே நம்ம காய்கறி எல்லாம் போடுவோம், நம்ம ஏதாவது வந்து பருப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல போட்டு சாம்பார் ஆக்குவோம், நம்ம ரசத்துல காய்கறி போடுவோம் அப்படின்றது எனக்கு டவுட் தான். சத்து அப்படின்றதுக்காக நீங்க வந்து ரசம் சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. செல்வகுமார் உடுக்கம்பாளையத்துல இருந்து சத்தான உணவுங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. உச்சரிப்பில் ஓகே, குழம்பு அப்படின்ற குழம்பு இல்ல, குழம்பு ஓகே ஓகே. நம்மளோட ஆன்சருக்கு வந்து ஒருத்தவங்க பதில்களை இப்படி நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த லாவ வந்து சரியா வாசிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம திருத்திக்கலாம். ஆலங்கொம்பு தண்ணீர் தட விஜயகுமார், உமா மகேஸ்வரி மனைவி அப்படின்றங்க. குகன் சிந்தன் கோத்தகிரியில இருந்து உணவு அப்படின்ற பதில் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பதில்கள் வந்துட்டு தான் இருக்கு. விருந்து அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. பெருமாள் சாமி சுமதி சாவுக்கட்டு பாளையத்துல இருந்து ஓகே. சத்துணவு அப்படின்னு மனோகரன் கரையாம்பாளையத்துல இருந்து சத்துணவு அப்படின்ற ஒரு பதிலோட அவங்களும் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டு இருக்கு. சோ பதில் சொன்ன எல்லாருக்குமே ஒரு மிக பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஓகே, இன்னும் பதில்கள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாமா? மழை, நிறங்கள், வானம் இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வார்த்தை என்னன்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது ஃபேஸ்புக்ல ஆன்சர் பண்ணுங்க. மழை, நிறங்கள், வானம் இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: கேம் ஷோல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான சரியான பதில்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குங்க. என்ன கேள்வி அப்படின்னா, மழை, நிறங்கள், வானம், இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எக்கச்சக்கமான சூப்பரான கரெக்டான பதில்கள். புலிராஜ் கீழ்குந்தா நீலகிரியில இருந்து வானவில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா லக்ஷ்மணன் அவங்க செங்கல்பட்டுல இருந்து சரியான பதில்கள் கொடுத்திருக்காங்க. குகன்ஸ் வந்து கோத்தகரியில இருந்து வானவில் அப்படின்னு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து கீதா அண்ட் ஃபேமிலி பாலக்காடு கேரளா பகுதியில இருந்து சிங்கானூர் ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. குன்னத்தூர்ல இருந்து கணேசும் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. அண்ட் வேற யாரெல்லாம் பார்த்தலாமா, மந்திராச்சலம் பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியில இருந்தும் சரியான பதில், அப்புறம் மேனகா விஜயகுமார் ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளம்ல இருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. திருப்பூர் பாலா அவங்களும் சரியா பதில் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய வதமிச்சிருந்து பழனிசாமி மேகலா கார்த்தி ஹரிப்ரியா கவினயா ஹன்ஷிகா மேகம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் வானவில் அப்படின்னு ஜெயரித்விக் கனிஷ்கா அபினவ் ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்துல இருந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. ரமணி முதலி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவாவும் சரியான பதில், காஞ்சனா அவங்க திருப்பூர்ல இருந்தும் சரியான பதில், சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியில இருந்தும் அப்புறம் மனோ ரெட்வீல இருந்தும் ரெயின்போ அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பிரமிளா சென்னையில இருந்து பீடமல்லி வாசுதேவன் வானவில் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி வானவில் இப்பவே கண்ணை கெட்டுதாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கும் அப்படித்தாங்க இருக்கு. எவ்வளவு ஆன்சர்ஸ். முனுசாமி அவங்களும் வந்து சர்க்கார் கண்ணாடி புதூர்ல இருந்து வானவில் அப்படின்னு வானவிலோட சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. இதழினி அவங்களும் ஆன்சர் சரியா கொடுத்திருக்காங்க. செல்வகுமார் உடுக்கம்பாளையத்திலிருந்து சேர்ந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயம் அப்படின்னு திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகாதேவி சண்முக சுந்தரம் சொல்றாங்க. மழை வந்துச்சு அப்படின்னா எங்க விவசாயம் நல்லா நடக்கும், அதனால எங்க விவசாயம் தாங்க அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வானவில் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரலிங்கம் தாராபுரத்துல இருந்து ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஹரிஹரனும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கணேஷ் சிறுமுகையில இருந்து பெருமாள் சாமி சுமதி சாமக்கட்டுப்பாளையத்துல இருந்து அப்புறம் மின்னல் மழை வானம் இதெல்லாம் சேர்ந்து அப்படிச்சிருக்கிறாங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா சோம சுந்தரம் ஜானகி அப்புறம் கனகரத்னம் கனியாம்பூண்டியில இருந்து ஆன்சர் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள் ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆன்சர் வந்துட்டு இருக்கு. அது எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுவதெல்லாம் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக பாட்டு.
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

கேம் ஷோ ஜாலியா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மழை, நிறங்கள், வானம், இந்த மூன்றே சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தைக்கான அந்த சம்பந்தப்பட்ட கனெக்ஷன் வார்த்தைக்கு நிறைய பேர் பதில் சொன்னதுனால இன்னும் நம்ம நிறைய பேர்கள் படிக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நாங்க ஏன் பேரை விட்டுட்டீங்களே, உன் பேரை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணக்கூடாது, ஓகேவா? உங்களுடைய எல்லாருடைய பேர்கள் நாங்க படிச்சிருவோம். அறந்தாங்கி ஐயப்பன் வந்து வானவில் அப்படின்னு சரியான பதில் கொடுத்திருந்தீங்க. அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியன் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இடுக்கி மாவட்டத்திலிருந்து குமார் நீங்களும் சரியான பதில். அமுதா சுகன்யா பொள்ளாச்சியிலிருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து மூக்கனூர், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, அப்புறம் அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய் அவங்களும் சரியான பதில். கனியூர் அண்ணாதுரையும் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், வெள்ளியங்காடு ஹரீஷ், அக்ஷயா அண்ட் விஜய், கேரளா அண்ணா நகர்ல இருந்து செல்வராஜ், திருப்பூர் சண்முக சுந்தரம் அவங்களும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. உடுக்கம்பாளையத்திலிருந்து சண்முக வடிவேல், முத்துலட்சுமி, அஸ்வின், யோகேஷ், குமார், மாரியப்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. வானவில் அப்படின்னு அந்த வானவில் இமோஜோட மூக்கனு, சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி எல்லாரும் சேர்ந்து சூப்பரா கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே கலக்கிட்டீங்க போங்க. சரி, உங்களுக்காக அடுத்ததா ஒரு மூன்று வார்த்தைகள் ரெடியா இருக்கு. அந்த மூன்று வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தை என்னன்றத கண்டுபிடிச்சிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது பேஸ்புக்ல மெசேஜ் பண்ணுங்க. கிராமம், கயிறு, தண்ணீர், இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த வார்த்தை. கிராமம், தண்ணீர், கயிறு, இந்த மூன்றையும் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வார்த்தை என்னன்றதை கண்டுபிடிச்சி 9585800103க்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.

சூப்பர் ஜாலியா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது கேம் ஷோ. வேற யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்திரலாமா? கணேஷ் குன்னத்தூர்ல இருந்து ஆன்சர் முதல் கேள்விக்கு இதுக்கு முன்னாடி கேட்டதுக்காக இப்ப பதில் வந்திருக்கு. அவங்களுடைய பதிலையும் படிச்சாச்சு. அடுத்ததா மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா கிணறு அப்படின்ற பதில கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன க்வெஸ்டியன் கேட்டிருந்தோம் அப்படின்னா கிராமம் கயிறு தண்ணீர் இந்த மூன்றையும் சம்மந்தப்படுத்தி வரக்கூடிய வார்த்தைக்கான பதில்கள் தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். திருப்பூர் காஞ்சனா அப்புறம் புலிராஜ் கீழ்குந்தால இருந்து நீலகிரி பகுதியை சார்ந்தவங்க இவங்களும் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. வெல் அப்படின்னு கீதா அண்ட் ஃபேமிலி ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. கேரளா பகுதியை சார்ந்த அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். கஸ்தூரி பாளையத்துல இருந்து கிணறு அப்படின்னு மனோ அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் விடை கிணறு அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருமே பதில் கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. கேணி அல்லது கிணறு அப்படின்னு பரிமளம் வெங்கட்ராமன் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ரமணி முதலி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா இவங்களும் சரியான பதில். ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்து இளங்கோ நகர் சண்முக சுந்தரம். பிரமிளா சென்னையில இருந்து கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட வரதராஜ் கீதா பிரதர்ஷனா குமரன். சண்முக நகர் மூக்கனூர்ல இருந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. குன்னத்தூர்ல இருந்து கதிர்வேலும் சரியா பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மேனகா விஜயகுமார் ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளம்ல இருந்தும் சரியான பதில். திருப்பூர் பாலா கனகரத்னம் கனியாம்பூண்டியில இருந்து கிணறு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. சர்க்கார் கண்ணாடி புதூர்ல இருந்து முனுசாமியும் சரியான பதில். மனோகரன் கரையாம்பாளையத்துல இருந்து

அப்படின்ற பதில் வந்திருக்குது. சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, ஐஸ்வர்யா, சண்முக சுந்தரம், ஓகே, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை மணிநகரத்துல இருந்து திருநாவுக்கரசு திருப்பூர்ல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. உமா மகேஸ்வரி, விஜயகுமார், ஆலங்கொம்பு, தண்ணீர் தடத்துல இருந்து சரியான பதில்ங்க. கோவை தேவராயபுரத்துல இருந்து சுகம் ராஜா, செங்கல்பட்டு லக்ஷ்மணன் இவங்களும் சேர்ந்து சரியான பதில் கொடுத்திருக்கிறாங்க. சோ உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் வந்துட்டு இருக்கு. சோ அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாட்டு வருது.

கேம் ஷோ சூப்பர் ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். சோ லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டது, அதுக்கு எக்கச்சக்கமான பதில்கள் வந்திருக்குது. சோ யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்திருக்காங்க என்ற பெயர்களை குறிப்பிட்டலாமா? அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கனியூர் அண்ணாதுரையும் சரியான பதில். இதழினி, பிரியா, குமார் உடுக்கம்பாளையத்திலிருந்து அவங்க இன்னும் எக்கச்சக்கமான பதில்கள் கொடுத்திருக்கிறாங்க. கூடவே சேர்ந்து கிணறு அப்படின்ற பதிலையும் கொடுத்ததுனால அவங்களுடைய பெயரையும் சேர்த்தாச்சு. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சண்முக வடிவேல், முத்துலட்சுமி, அஸ்வின், யோகேஷ், குமார், மாரியப்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கரெக்டான பதில் தானங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சரிதான, சரியான பதில் தாங்க சொல்லியிருக்கீங்க. இடுக்கியில இருந்து குமாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அண்ட் சிறுமுகையில இருந்து உமா கணேஷ், அதை தொடர்ந்து பெங்களூர்ல இருந்து ஜெய் விஷ்ணு, அப்புறம் அறந்தாங்கி ஐயப்பன், மனு ரெட்வீல்ல இருந்து நீர் இறைத்தல் அப்படின்றத வந்து இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. கிணறுல தானே நீர் இறைப்போம், சோ அதனால அந்த பதிலையும் சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் அவங்களும் வந்து அண்ணாநகர்ல இருந்து கேரளா பகுதியை சேர்ந்த செல்வராஜும் சரியான பதில். பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசுல இருந்து மூக்கனு, சண்முக நகர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்பிரியா, சரோஜினி, சுமதி சாவக்கட்டுப்பாளையத்திலிருந்து தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம், அண்ட் வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணியம் சரியான பதில், சங்கரலிங்கம் ராஜேஸ்வரி, தாராபுரத்திலிருந்து அவினாசி பிரபுதேவி, ஸ்ரீ சாய் அவங்களும் சரியான பதில். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பெருந்துரை சோமசுந்தரம் சரியான பதில். குளம், குட்டை, ஏரி, கிணறுனு எக்கச்சக்கமான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. யாருங்க பெயரை மட்டும் சொல்லவே மாட்டீங்கன்னு. நிகழ்ச்சிக்கு சிறப்போட கோவை தேவராயபுரத்தை சேர்ந்த சுகம் ராஜாவும் சரியான பதில், அப்புறம் கண்மாய் குளங்கள் அப்படின்ற பதில்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. ஹரிஹரன் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க, சூப்பருங்க. உடுக்கம்பாளையத்திலிருந்து யோகேஷ் குமார் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க, உங்க எல்லாருடைய பெயர்களையும் குறிப்பிட்டாச்சு. குறிப்பிடாத எல்லாருக்குமே சேர்த்து அண்ட் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணவங்க, சரியான ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் இதோ உங்களுக்காக கைத்தடலையும் கொடுத்தா. சோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே சுஜி. 11:02 படித்ததல் பிடித்தது நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. சோ முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம், தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறது. பேரிடர் தகவல்களை கைபேசி மூலம் வழங்குவதற்கான சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியன் ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மாலியாவில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனோவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று மும்பையில் அறிவிக்கப்படுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் காலை 11:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. பொதுவா வந்து படித்ததில் பிடித்ததுல கதை சொல்லுவோம் அப்படின்னு தெரியும். ஆனா இந்த தாண்டி பொதுவா கதையெல்லாம் யாரு சொல்லுவா? பாட்டி சொல்லுவாங்க. ஆனா பாட்டிய பத்தின ஒரு கதை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புதுமை பித்தன் எழுதின பாட்டியின் தீபாவளி. எல்லாருக்குமே தீபாவளி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம். அப்ப இது ரொம்ப ஒரு உளவியல் சார்ந்த ஒரு வயதான வயது முதிர்ந்த பாட்டிக்கும் அந்த பாட்டியினுடைய பேத்தி அவங்களுடைய உரையாடல்களை வச்சு, உரையாடல்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நித்திய பந்தத்தின்

வெளிப்பாடாக இந்த கதை அமைது. ஒரு பாட்டி அந்த பேத்தி மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பாட்டியினுடைய உளவியல் ரீதியான கதையை புதுமைப்பித்தன் இதில் ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறாரு. அந்த பாட்டியோட பேரு சங்கரி பாட்டி, அந்த பேத்தியோட பேரு மீனு. இந்த சங்கரி பாட்டிக்கும் மீனுக்குமான அழகான கதைகள் தான், அழகான ஒரு பந்தம் தான் இந்த பாட்டியினுடைய தீபாவளி அப்படிங்கிற கதை. இந்த தலைப்பு கேட்டோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு தீபாவளி அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஒரே ஒரு நாள், அந்த ஒரு காலையில நடக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம், அதை ரொம்ப அழகா புதுமைப்பித்தேன்னு ஒரு சிறுகதையா வடிச்சிருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம் பாட்டியோட தீபாவளி எப்படித்தான் போச்சு.

லவ்வர் படத்துக்காக ஷான் ரோல்டன் இசையில பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பாட்டியின் தீபாவளி புதுமை பித்தனுடைய சிறுகதையை நாம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் ஊரே ஜே ஜேன்னு கொண்டாடிட்டு இருக்குது. பாட்டி மட்டும் தனிமையில் ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. ஒரு மாதிரி இருளாக இருக்கு வீட்டில். பொதுவாக தீபாவளி அப்படின்னால தீபங்களை ஏற்றி எல்லாருமே வந்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அப்போது அந்த பக்கத்து வீட்டில இருந்து ஒரு பொண்ணு, ஏன் பாட்டி ஒரு விளக்கையாவது ஏற்றலாம்ல பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் புதுமை பித்தன் வந்து கதையை தொடங்குறாரு. கொஞ்சம் விளக்கு ஏற்றலாம்ல அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்புறம் அந்த பாட்டி நடந்ததையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. கடந்த ஆண்டு அவனுடைய அந்த பாட்டியினுடைய மகன், மருமகள், செல்ல, பேத்தி, மீனு மூன்று பேரும் காலராவில் இறந்து போயிடுறாங்க. இந்த அந்த குடும்பத்திலேயே இந்த பாட்டி மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டிக்கு என்னென்னா, இவ்வளோ வயசாகி நம்ம உயிரோடு இருந்து வாழ வேண்டிய பிள்ளைங்களாம் செத்து போச்சு அப்படிங்கிற கவலையிலையும் வருத்தத்திலையும் அந்த பாட்டி இருக்குது. முழுக்க முழுக்க அந்த பேத்தி

மீனுவினுடைய நினைவு மட்டும்தான் அந்த பாட்டியினுடைய மனசுல இருக்கு. மனசு ஃபுல்லா மீனு மீனு மீனு மீனு, இதேதான் அந்த பாட்டி அது அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கு. சரி இப்படி சொல்லிட்டாங்களே, அட நம்மளுக்காக இல்லாட்டி கொண்டாட்டம்னு வேண்டாம், ஒரு விளக்கையாவது நம்மளும் ஏத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டல்ல தலையில ஒரு பெரிய மூட்டை அதை தலகாணியா வச்சு படுத்துட்டு இருந்தது. தட்டு தடுமாறி விளக்கை எடுத்து அந்த தீக்குச்சியில எடுத்து பருத்தலாம் அப்படின்னு தீப்பெட்டியை உரசிட்டே இருக்காங்க. தீப்பெட்டியெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, அவங்கனால பருத்தவே முடியல. புதுமை பித்தன் ரொம்ப அழகா எழுதுறாரு, அப்படியே அப்படியே திரண்டி திரண்டி நல்லா இருட்டா இருக்கு. காலங்காத்தால ஒரு விடிய காலையில 3-4 மணிக்கு திருவிழா அதாவது தீபாவளி தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு சமயத்துல விளக்கேத்தி வெயின்னு சொல்லும் போது நிரண்டி நிரண்டி வந்து கங்கு அடுப்பு பத்த வச்சு அந்த சமைச்சதுல இருந்து அந்த கங்குல அது ஒரு கரண்டி அதை எடுத்துட்டு வந்து சாம்பலை எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அந்த கங்கை மட்டும் ஒரு கரண்டி எடுத்துட்டு வந்து அதோட உதவியோட குத்துவிளக்க பத்த வச்சு மீனுவ அந்த பாட்டி நினைச்சு நினைச்சு போன தீபாவளிக்கு மீனு எப்படி நம்ம கூட எல்லாம் இருந்தா, நம்ம கூட எப்படி மகிழ்ச்சியா இருந்தா, எப்படி சந்தோஷமா இருந்தா, நம்ம வீட்டுல தீபாவளி எப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க ஒரு பெரிய மூட்டைய தலகாணியா வச்சிருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பட்டு பாவாடை சட்டை, ஒரு ருத்ராட்சம், திருநீர் வச்சிருந்த ஒரு கைப்பிடியோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு தூக்கலை மாதிரி, இத மூன்றையும் எடுத்து அந்த குத்துவிளக்கு கிட்ட அந்த டிரெஸ் எடுத்து பார்த்துட்டு அந்த பாட்டி கண்ல இருந்து ஒரு 2 சொட்டு தண்ணீர் அந்த டிரெஸ் மேல விழுகுது. விழுந்துட்டு இந்த குத்துவிளக்கு கிட்ட இதை எல்லாத்தையும் வச்சு கையெடுத்து கும்பிட்டு மீனு குட்டி அப்படின்னு அழுகுறாங்க. அவ்வளவு சத்தமா அப்படி அழுகும்போது ஒரு குழந்தை குரல்ல பாட்டி அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ஒருவேளை இது மீனுவோட குரலா இருக்குமோ அப்படின்னு மறுபடியும் அந்த பாட்டி காதை இன்னும் உன்னிப்பா வச்சு கேக்குறாங்க. பாட்டி அப்படின்னு ஒரு குரல் வருது, அது யாரோட குரலா இருக்கும்?

பாட்டியின் தீபாவளி புதுமைப்பித்தனுடைய கதை கேட்டுட்ருக்கோம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் குழந்தையோட குரல் ஒன்று கேட்குது, பாட்டி அப்படின்னு. இந்த பாட்டிக்கு தலகால் புரியலை, ஒரு வருஷமாக இருந்த சோகம் ஒட்டு மொத்தமாக கலைஞ்சிட்ட மாதிரி பாட்டிக்கு ஒரு ஆனந்தம். பாட்டி திரும்பி பார்த்த உடனே அச்சோ வாடியம்மா குழந்தை அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறா, மாட்டேன் போ அப்படின்னு அந்த குழந்தையும் சிரிக்குது. அப்போ வந்தது மீனுவே தான், ஆனால் கைகளில் போட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தாவி அணைச்சிக்குது. பாட்டிக்கும் அந்த பேத்திக்கும் ஆன பந்தம் வந்து இந்த கதையை படிக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல நம்ம அம்மாவை நம்ம பாட்டியை நம்ம அவங்களை என்னவா வேணாலும் சொல்லலாம், அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்மளால ரிலேட் பண்ண முடியும். அப்பா நீ வந்து தழுவுனதுக்கு அப்புறமா எவ்வளோ லேசாக இருக்கு என்னுடைய மனசு, இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், ஒரு வருஷமா இதுக்காக தான் நான் வந்து ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாட்டி பாப்பா ஏதாவது இருக்கா, பாட்டி பாப்பா பொம்மை வச்சு நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்குது. வாடி என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரப்பாச்சி பொம்மை எடுத்து தரட்டுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. மரப்பாச்சி தானே நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த குழந்தை மீன் குழந்தை கையை உடஞ்ச ஒரு மரப்பாச்சி பொம்மையை எடுத்துட்டு வந்து, பாட்டி நம்ம விளையாடலாமா, நீ தான் அம்பி மாமாவா, நான் தான் அவனோட பொண்ணா, நான் தான் குட்டி பாப்பாவா, விளையாடலாமா அப்படின்னு மழலை மாறாம கேக்குது. புதுமை பித்தன் அந்த மழலையோட அதுல எழுதுறாரு. உடனே அந்த பாட்டி ஓ விளையாடலாமே அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தைக்கும் புது பாவாடை சட்டை போட்டு மரப்பாச்சிக்கும் ஒரு அழகான சட்டை போட்டு குத்துவிளக்கு பக்கத்துல உட்கார வச்சு பாட்டி அப்படியே திருஷ்டி கழிக்கிற மாதிரி எழுக்கிறாங்க. பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொன்னா, அப்படின்னு அந்த மீனுக்குட்டி கேக்குது. என்ன கதை பாட்டி, அன்னைக்கு நீ சொன்ன அந்த கதை நீ சொல்லு. நான் என்ன கதை சொன்னேன், நீ தான் பாட்டி சொன்ன, ஞாபகமா சொல்லு, நான் உன் மடியில உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் குழந்தைய மடியில ஏத்தி உட்கார வச்சு ஆடி ஆடி அசைஞ்சு அசைஞ்சு கதை சொல்றாங்க. என்ன கதைன்னு இந்த பாட்டிக்கு தெரியல, என்ன கதைன்னு மீனு சொல்லுதுன்னு மீனுக்கும் தெரியல. சரி தீபாவளி தானே அப்படின்னு நரகாசுரன் ஒருத்தர் இருந்தானா, அவன் பொல்லாத அரக்கனா, அக்கிரம செஞ்சானா, எல்லாரையும் குத்துவானா, பாடா படுத்துவானா அப்படின்னு உடனே மீனுக்குட்டி இடையில வந்து பாடா படுத்துவானா, நீ அப்பப்போ படுத்திட்டே இருக்கேன்னு என்ன சொல்லுவிய பாட்டி, அப்படி படுத்துவானா அப்படின்னு அவ்வளோ அழகா கேட்கும் போது அப்படியே நம்ம கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு நீ எங்க பாடா படுத்துற, நீ என் சமத்து, அவன் வந்து அரக்கன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கிருஷ்ணன் ஒருத்தன் அன்பு அம்பாலையே வந்து அரக்கனை வீழ்த்தினா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்புனா என்ன பாட்டி, அம்புனா அம்புனா அப்படிங்கும் போது உடனே குழந்தை அங்கிருந்து ஜம்ப் ஆகி பாட்டி ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்கும். என்ன பாட்டு பாடியிருப்பாங்க

படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பாட்டியின் தீபாவளி புதுமை பித்தனுடைய கதையை கேட்டுட்டு இருக்கோம். குழந்தை வந்து முதல்ல விளையாடுறதுக்கு மரப்பாச்சி பொம்மை எடுத்துட்டு வந்துச்சு. நீ தான் இது, நான் தான் இதுன்னு எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சு விளையாட ஆரம்பிக்கும் போது, பாட்டி பாட்டி இது வேணாம், பாட்டி ஒரு கதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குது. கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனேயும் கதை அடுத்த கதையில ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வருது. கிருஷ்ணன்னா யாரு, அம்புனா என்ன, எல்லாம் அம்புனா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது உடனே அந்த பாப்பா வந்து மறுபடியும் இல்ல இல்ல பாட்டி எனக்கு நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாங்க. கிழவி கொஞ்சம் கூட யோசிக்க, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் தங்கம் அப்படின்னு உடனே பாக்குறாங்க. பாட்டு பாடுறாங்க. பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலா, இந்த நாசை முகம் தோன்றுதடி நந்தலாலா அப்படின்னு சொல்றான். அப்புறம் உடனே இந்த பாட்டு பாட தொடங்கின உடனே, சரி பாட்டி பாடுனதெல்லாம் போதும், நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு வருஷ ஏக்கம் என் கூட இருந்தா போதும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் என்ன சொன்னாலும் செய்யறாங்க. சரி பாட்டி நான் ஓடுறேன், நீ பிடிக்கிறியா, சமத்தாட்டம் ஓடு, எங்கேயும் பார்த்து விழுந்துடாத அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து சொல்லுது. அந்த குழந்தை எழுந்திருச்சு ஓட ஆரம்பிக்குது. குதிச்சு குதிச்சு குதிச்சு சமையல் கட்டு பக்கம், அடுப்பு பக்கம், பாட்டி படுத்திருந்த இடத்துல, பாட்டி தலகாணியில என்ன இருக்கு அப்படிங்கறத எடுத்து தள்ளி விட்டுட்டு ஓடுது. அப்பயும் பாட்டிக்கு இந்த கோபமோ எரிச்சலோ எதுவுமே வரல. ஏன் பேத்தி நீ என்ன வேணா பண்ணு ராசாத்தி அப்படிங்கிறாங்க. எல்லாம் பண்ணி கடைசியில வாசலை நோக்கி போகுது. ஒரே இருளா இருக்கு. பாட்டிக்கு இருள குழந்தை மீனும் வெளியே போறாளே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இதை தாண்டி அந்த குட்டி பாப்பா ஓடி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில போகும்போது டம்னு ஒரு பட்டாசு சத்தம் பயங்கரமா கேக்குது. ஒரு யானை வெடி வெடிச்ச மாதிரி டபால்னு ஒரு சத்தம். புதுமை பித்தன் இந்த கதையை இப்படி முடிக்கிறார். அவ்வளவுதான், உலகத்துக்கு தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி. இதோட இந்த கதையை புதுமை பித்தன் முடிக்கிறாரு.

வெளியில டபார்னு ஒரு வெடி சத்தம், அவ்வளவுதான் உலகத்துக்கே தீபாவளி ஆரம்பிச்சிச்சு. பாட்டிக்கு ஒரு கேள்விக்குறியோட புதுமைப்பித்தன் இந்த கதையை முடிச்சாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த பாட்டிக்கு தீபாவளி தொடங்குச்சா இல்லையா அப்படிங்கறதான். இதுதான் அந்த வாசகரனுடைய இடைவெளியா இங்க இந்த சிறுகதை ஆசிரியர் கதையை நிறுத்துறாரு. அப்போ ஒரு இது ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, ஒரு கற்பனைனும் சொல்ல முடியாது, ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட இந்த சிறுகதை. பாட்டியினுடைய நினைவு முழுக்க முழுக்க முழுக்க பேத்தி மேலேயே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும், இனி வாழும் நாட்கள்லயுமே பேத்தி தான் அவங்க உலகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா, எந்த ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா கூட எனக்கு என்னுடைய மீனு மட்டும்தான் இந்த உலகம் அப்படிங்கறத வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு அற்புதமான கதை பாட்டியின் தீபாவளி புதுமைப்பித்தன் எழுதியது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30
3: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
4: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
5: கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்,
4: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
2: கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி.

0: Until next time, bye-bye.
1: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
2: Akashvani Coimbatore 103 FM கேளுங்க ரசிங்க. நிலையத்தில் நேரம் 11:48. இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்து பி சுஷீலா பாடின பாட்டு கேட்டோம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்க தேரோடும் வீதியே ஊர்வலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்டோம். லக்ஷ்மி கல்யாணம் படத்திற்காக பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல்

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
2: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்.
2: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
0: கோயமுத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

விஷயங்கள் என்னென்ன? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள். இரவு 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்த தகவல்களை தருகிறார் பவானி சாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில லட்சுமி கல்யாணம் படத்திலிருந்து 2 பாடல்கள் கேட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வாமா வா. இப்படி ஊட்ட தொடர்ந்து போட்டு அப்படி எங்க போயிருக்க நீ?
0: ஐயோ, வந்துட்டீங்களா நீங்க? நீங்க வரத்துக்குள்ள திரும்பி வந்துடணும், நான் அவசரமா போனேன்.
2: நான் வந்ததா உனக்கு பிரச்சனையா?
0: நான் வீட்டுலதான் இருந்தேன். பக்கத்து நம்ம ரெண்டாவது தெருவுல அந்த அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க சித்திரை திருவிழா. நான் கூட சொன்னேன்ல உங்ககிட்ட, அவ வந்து பிரசாதம் குடுக்கறாங்கன்னு வந்து அர்ஜென்ட்டா சொல்லிட்டு போனாங்களா?
2: அதான் கையில இவ்வளவு வச்சிட்டு இருக்கியா?
0: ஆமா, பாத்தீங்களா, கோயில் பிரசாதம் தான், அதுக்குதான் ஓடி போயிட்டேன். நான் முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு என்னெல்லாம் பிரசாதம் இருக்குன்ட்டு. இன்னைக்கு சமைக்கவே இல்லை தெரியுமா? ஓன்லி பிரசாதம்.
2: பிரசாதம் கொஞ்சமா கொடுத்தா பிரசாதம். நீ பாரு எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க.
0: அக்கா, இது சாமி பிரசாதம், இத பத்தி நீங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. பிரசாதத்தை பத்தி ஏதாவது சொன்னீங்க சாமி கண்ண குத்திடும்.
2: ஒண்ணுமே சொல்லல, குடு சாப்பிட்டுலாம்.
0: வாங்க வாங்க, நான் உங்களுக்கு சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, இங்க மாமியாருக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் அவங்க எல்லாம் எடுத்து வச்சிடறேன்.
2: சரி, எல்லாம் ரைட்டு. நீ பிரசாதம் வாங்கினிய, சாமி கும்பிட்டியா?
0: சாமி எல்லாம் காலையிலேயே கும்பிட்டாச்சுக்கா. பியூட்டிஃபுல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நம்மளால முடிஞ்சது கோயிலுக்கு அந்த உழவார பண்ணின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு.
2: வெரி குட். ஆனா ஒண்ணு பாத்தியா, சித்திர மாசமோ பங்குனி மாசமோ இந்த ஆடி மாசமோ திருவிழா எல்லாம் சமயங்கள்லாம் பார்க்கும் போது கோயில் எவ்வளவு நல்லா இருக்கு இல்ல?
0: ஆமா,
2: அந்த நம்பிக்கையோட மக்கள் வரது பார்த்தாலே நமக்கும் சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்க்கா. ஏன்னா அங்க போனா நீங்க சொன்னதுதான், எல்லாரும் நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவ் வைபோட வருவாங்க. கோயில்ல போனா நெகட்டிவ் பேசக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. கூடவே நிறைய பிரசாதமும் கிடைக்குதா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் உங்களை வந்து மதுரைக்கு போலாம், இந்த தடவை மதுரை சித்திரை திருவிழாவை பார்த்தே தீரணும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க தான் வரமாட்டேன்.
2: ஆமா, ஏன் கேட்க மாட்டேன்? இந்த வேகாத வெயில போய் அங்க காயறதா? என்னால முடியாது சாமி. வா, யூடியூப போடுவோம், உட்காந்து மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சது பார், எவ்வளவு அழகா கவரேஜ் பண்ணிருக்காங்க, அதை பார்ப்போம். ஜம்முன்னு இந்த கள்ளழகர் திருவிழா இருக்கு, அதையும் நம்ம யூடியூப்லயே பார்ப்போம். இப்பதான் லைவ் எல்லாத்துலயும் காட்டுறாங்களே, வசதியா இருக்கு, வீட்டுல உட்காந்துக்கிட்டே பாக்கலாம்.
0: ஆமாமா, வீட்டுல உட்காந்து பாக்குறது எல்லாம் வசதி தான். நீங்க சொன்னீங்களே கள்ளழகர் ஆத்துல இறங்குறத க்ளோஸ் அப்ல காட்டுறாங்கன்ட்டு, இருந்தாலும் அந்த தண்ணி நம்ம மேல தெளிக்கணும்ல, அதுதானே வந்து ரியல் வைப்.
2: கரெக்ட், அந்த ஃபெஸ்டிவல் வைப் வேணா கிடைக்காது, ஆனா நம்ம தரிசனம் பண்ண திருப்தி ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். நம்மளால முடியலையே எல்லா இடத்துக்கு போக முடியுமா? இப்ப ஸ்ரீரங்கத்துல சித்திர திருவிழா வரும், இப்ப கபாலீஸ்வரர் கோயில்ல பங்குனி பெருவிழா நடந்துச்சு, இது எல்லா இடத்துலயும் நடக்கும். நமக்கு இப்ப நம்ம லைவ் காட்டுறாங்க இல்லையா, அதை லைவா அத பாப்போம். நமக்கு இப்ப அதுதான் முடியும்.
0: சரி, என்ன பண்றது, உங்களுக்கும் வயசாயிட்டே வருது.
2: ஆமா, உடனே நைசா சொல்லிடு எனக்கு வயசாயிடுச்சுன்னு.
0: என்ன எனக்கு

0: என்ன டவுட்னா, நம்ம ஊர்ல, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வந்து பங்குனி சித்திரை ஆடி மாசம் எல்லாம் ஃபங்க்ஷன் தான். ஆனா நார்த் இந்தியால வந்து இதே மாதிரி இந்த சித்திரை மாசம் வந்து இதெல்லாம் கொண்டாடுவாங்களாக்கா?
1: சித்திர மாசத்துல கொண்டாடுறது இருக்கு, ஏன் அவங்களுக்கு வந்து கோயில் திருவிழான்னு பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் மாதிரி அங்க கிடையாது, அங்க வேற மாதிரி. ஏப்ரல் மாசத்துலயே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, எங்க தெரியுமா?
0: எங்க?
1: லடாக்ல.
0: இந்தியாவின் உச்சியில் இருக்கே லடாக்.
1: அதே லடாக்ல தான் இருக்கு. கார்கில்லாம் இருக்கே.
0: ஆமா,
1: கார்கில் லே.
0: லே லடாக் ரொம்ப அழகா இருக்குமாமே அந்த இடம்.
1: அதுல புரோக்பா பழங்குடியினர் இருக்காங்க, பேசிக்கலி அவங்கள புத்திஸ்ட். அவங்களோட ஒரு திருவிழா தான் இந்த ஏப்ரல் மாசத்துல நடக்குமா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குமா.
0: ஓஹோ, சரி.
1: ஒரு இந்தியாவோட ரேரஸ்ட் திருவிழாங்கிறாங்க, ஒரு அரிதான திருவிழா. அது ஆப்ரிகாட் ஃபெஸ்டிவல் அது. அது சுளி மெண்டோக் அப்படிங்கிறாங்க.
0: ஆப்ரிகாட்டா? இது ஒரு பழம் தானே?
1: அதேதான்.
0: ஓ, அது அங்க லே லடாக்ல தான் நிறைய விளையுது.
1: அந்த சைடு தான், காஷ்மீர் எல்லா சைட்லயும் வரலையும். இங்க வந்து பார்த்தா பூத்து குலுங்குது, அது லைட் பிங்க்லயும் ஒரு வெள்ளையிலயும் இருக்கு. அவங்களுக்கு இப்பதான் அது வசந்த காலம்.
0: ஐயோ, நமக்கு இங்க கொளுத்துதே வெய்ய காலம்.
1: ஆமா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிளசண்டா இருக்குமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ கேப்டு மவுண்டன் இருக்குமா, அத தொப்பி மாதிரி அப்படி அங்கங்க திட்டு திட்டா ஸ்னோ இருக்குமா, வெயில் அடிக்குமா, ரொம்ப உரைக்காம நல்லா இருக்கும் போல இருக்கு. நம்ம ஒரு திருவிழானே எப்படி கொண்டாடுவாங்க, நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம், அங்கங்க கடைகள் இருக்கும், டான்ஸ் பாட்டெல்லாம் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூடி பண்றது தான் திருவிழா இல்லையா? அதே தான் அங்கேயும் பண்ணுவாங்களாம். அது ஒரு ரக்கட் டெரைன் இல்ல அந்த லடாக்குங்கிறது, ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் நமக்கு. ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் வேறமா இருக்கும், பனி இருக்காது இல்லையா. அந்த பள்ளத்தாக்கு என்ன சொல்றாங்க, ஆரியன் வேலி. வருஷம் ஃபுல்லா அந்த பண்டிகைக்கு தயாராவாங்களாம். தலையில ஒரு தொப்பி மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறாங்க. நம்ம ஊர்ல கரகாட்டத்துக்கு வந்து ஒரு சொம்புக்கு டெக்கரேட் பண்ற மாதிரி இந்த தொப்பி மேலேருந்தே அதை டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. அதுல பெண்கள் போட்டுக்கிற அந்த ஹெட் கியர் இருக்குல்ல, அதுக்கு பேர் கோ அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஆண்களுக்கு வந்து தேப்பி அப்படிங்கிறாங்க. அதுல என்ன பூ அலங்காரம் பண்ணிருக்காங்க, அதுலேருந்து ஒரு முத்து மாதிரி ஒன்று தொங்குது, சாரம் மாதிரி தொங்குது, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பூவெல்லாம் நிஜம் பூ. என்ன கலர்ஸ் தெரியுமா? ஆனா அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா நல்ல நீல ரோப்ஸ் இருக்கு, வி எம்ப்ராய்டரி பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து ஹேர்லூம்ங்கிறாங்க, அதாவது பரம்பரையா வந்தது அந்த கழுத்துல போட்டிருக்க ஒரு ஆரம். திஸ் இஸ் எ நெக்லஸ் ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிறாங்க. அந்த ஊர்ல என்ன அவங்களுக்கு வாழ்வாதாரம், விவசாயம், அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி, இந்த செம்மறி ஆடை மேய்க்கிறது. பஷ்மினா ஆடு இருக்கும் இல்லையா, அதோட உல் ரொம்ப ஃபேமஸ், பஷ்மினா ஷால்ஸ் எல்லாம் ஃபேமஸ், ரொம்ப அழகா இருக்கு அந்த உல் வந்து. அதுல ஒரு ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கிறாங்க, பார்க்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஜென்ஸ் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, லேடிஸ் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு அந்த உடைகள். நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க, அந்த லோக்கல் குசின், நல்ல சாப்பாடு. அதுக்கப்புறம் பெரியவங்க கதை சொல்லுவாங்களாம். அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப என்டர்பிரைசிங்கா இருக்காங்க. இந்த துணியை வந்து அவங்க கையால நெய்ததான், அந்த எம்ப்ராய்டரி அவங்க கையால செஞ்சது. ஸோ அவங்களுக்கு அங்க வியாபாரமும் ஆகுது. இந்த புரோக்பா அப்படிங்கிற ட்ரைப் எங்க இருக்காங்கன்னா, தா அண்ட் ஹனு அப்படிங்கிற ரெண்டு கிராமம் இருக்கு. தா ஹனு பேர் நல்லா இருக்கு இல்ல. இவங்களே இன்னொரு பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அங்கேயும் இருப்பாங்களாம், பலிஸ்தான்ங்கிறாங்கல்ல. ஆனா அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப அமைதியா இருக்கு, பறவைகளோட ஒலியை தவிர வேற எந்த சத்தமும் கிடையாது. அதுலயே அந்த ஷெனாய் மாதிரி ஒரு பிபி மாதிரி ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க, அது ஊதுறாங்க, மெல்லமா அடிக்கிறாங்க. அது கூட அதுவும் டான்ஸ் மூமெண்ட்ஸே பார்த்தா ஒரு வச்சு குத்து குத்துன்னு குத்துறது இல்ல, ரொம்ப லைட்டா பண்றாங்க. ஆனா அது அவங்க பாரம்பரிய நடனம். ஊர்ல எப்படின்னா, அவங்க ஊர் பாட்டிகள் எல்லாம் உட்கார வச்சு கதை சொல்ல சொல்லுவாங்களாம். இதுல இவங்க அந்த காலத்துல இப்படிதான் இருந்தது அப்படிங்கறது, நாங்க எங்கேருந்து வந்தோம், சுமார் 1800 வருஷம் பழமையானவங்க அந்த ட்ரைப்ஸுங்கிறாங்க. ஆனா வந்து எங்க அப்பா காலம், தாத்தா காலம், கொள்ளு தாத்தா சொன்னது அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த கதைகளை சொல்றாங்க. இப்ப அதனாலதான் இந்த ஒரு திருவிழா நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு எங்களை பத்தியும் எல்லாருக்கும், நாங்களும் ஒரு கம்யூனிட்டியா இங்க வாழறோங்கிறது உலகத்துக்கு தெரியுது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க தலைமையில வச்சிருக்காங்க, பா இரு நான் போட்டோ காட்டுறேன், அப்பதான் உனக்கு
0: காட்டுங்க. ஐயோ சூப்பரா இருக்கே, ரொம்ப அழகா
1: இருக்குல்ல. இதுல என்ன இருக்குமானா, ஒரு வருஷம் சேர்த்து வச்ச காசு, அதை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் ரிப்பன்ஸ் கலர் கலர், அது மொட்டு மாதிரி இருக்குல்ல, மொட்டு மாதிரி இருக்காங்க, அது வந்து ரிப்பன்ல பண்ணதான். இதே ஆண்கள் வந்து பழமும் தலையில வச்சிருக்காங்க, அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேற, அதாவது வரப்போற வருடம் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும்ங்கிறதுக்கான. நம்ம ஊர் மாதிரி தான் இது,
0: அதான் வரப்போற வருடத்துல பூத்து குலுங்கணும், காய்த்து கனி எல்லாம் பெருகணும்.
1: அதுலயுமே அந்த குரூப் இருக்குல்ல, அந்த கலர்லயே தெரிஞ்சிருமா, இது வேற குரூப், அது வேற குரூப், அந்த கிராமம் இந்த கிராமம் அப்படின்னு தெரியுமா. ஆனா அந்த பூ அப்படியே வாடாம இருக்குமா, எவ்வளவு மாசம், 8 மாசம் வாடாதோ,
0: 8 மாசத்துக்கு பூ வாடாதா
1: அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த வருஷத்துக்கு வேற மாதிரி யோசிப்போம், நம்ம தலை மண்டையில முளைப்பாரி எடுத்துட்டு போறோம், தலையில இருந்தே முளைப்பாரி வந்த மாதிரி.

0: இருக்கும் சில டைம்
1: நம்ம
0: தள்ளி பார்த்தா. அதே மாதிரி தான் தலையில் பூ, அவ்வளவுதான். நம்ம பின்னாடி கொண்டையில வச்சுப்போம், அவங்க மண்டையில வச்சுக்கிறாங்க.
1: ஆமா, இது நீங்க சொன்னீங்க இல்லக்கா, தொப்பி தான் தெப்பி ஆயிடுச்சுட்டு.
0: ஆமா,
1: அதே மாதிரிதான் கொண்டையில கோ மட்டும் வச்சுட்டு இருக்காங்க.
0: பத்தியா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு! அவங்களோட மொழி பேர் வந்து ஷினா லாங்குவேஜ், டிபெட்டிக் லடாக்கின்னு சொல்றாங்களே அவங்க எல்லாரையும். 9 நாள் திருவிழாது போட்டிருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? சில்வர் ஜுவல்லரி, எல்லாமே வெள்ளி. இதுல காட்டுறேன் பாரு, அது சில்வர் ஜுவல்லரி தான். அப்புறம் அந்த கோட்டோட தோல் இருக்குல்ல, கோட்டோட ஸ்கின், அதுலதான் அந்த கேப் பண்றாங்களாம். அவங்க போட்டிருக்காங்க பத்தியா, அதுக்கு மேல அந்த ஜட சிங்காரம் பண்ணிருக்காங்க பாரு. இந்த டைம்லதான் பூக்கள் நல்லா இருக்கு. மத்த நேரத்துல என்ன ஆயிரும், பனியில உறைஞ்சு போயிருக்கும்.
1: சரி,
0: நீ சொல்றப்பாரு மதுரை திருவிழா போனோங்கிற, இப்ப இது சொல்லிட்டேன் எனக்கு தெரியும், நிக்கால் அடக்கு போலான்னு நீ சொல்லுவ.
1: நான் சொல்லவே மாட்டேன், இங்க இருக்கிற மதுரைக்கே நீங்க வரமாட்டேங்கிறீங்க.
0: இல்ல, பை தி வே, உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், லேல ஏர்போர்ட் கூட இருக்கு
1: பாத்தீங்களா, ஏர்போர்ட்டே கட்டி வச்சிருக்காங்க, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு தான். அப்ப ஒண்ணு தீர்மானம் பண்ணிக்குவோம், அடுத்த வருஷம் நம்ம லே லடாக் போறோம், இந்த ஃபெஸ்டிவல்ல பங்கெடுத்துக்கிறோம்.
0: முதல்ல பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு போயிட்டு வர பாப்போம்.
1: மதுரைக்கு எதுக்குக்கா போனோம், நீங்க தான் சொல்லிட்டீங்களே, டிவிலயே பாத்துக்கலாம், யூடியூப்லயே பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பாட்டில இருக்கிற இந்த தண்ணியை இப்ப உங்க மேல தெளிக்கிறேன்.
0: இதுக்கு இப்ப மேல தண்ணி தெளிக்கிறேன்.
1: ஐயா, இப்ப பாருங்க, இங்க வந்து அழகர் ஆத்துல இறங்க போறாருல, எல்லாரும் தண்ணி தெளிப்பாங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க அந்த வைப் வரணும்னு சொல்லிட்டு. அது கரெக்டா இறங்கும் போது நான் இந்த தண்ணியை தெளிக்கிறேன், நம்மளுக்கும் அந்த வைப் வரும்.
0: இந்த பாரு, எல்லாம் சரி, எல்லாம் முடிச்சிட்டு இந்த பாரு, வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அக்கா, நீங்க கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க, எல்லாம் சொல்லக்கூடாது.
1: அப்புறம்
0: தீர்த்தவாரி முடிச்சுட்டா வீட்டுக்கு தான் நேரம் போனோம், அந்த பிரசாதத்தை கொடு, நான் கிளம்புறேன்.
1: ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லையே. அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் எனக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த வாரம் ஒரே படத்துல இருந்து கேட்க போறோம். என்ன படம்? கோயில் யானை. நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்கு அதுல ஒரு பாட்டு தெரியும், உங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாட்டா வரப்போகுது. 1986 வந்த படம் கோயில் யானை. பாண்டியராஜன் ஜெயஸ்ரீ நடிச்ச படம், சுமாரா ஓடின படம். மியூசிக் யாரு? சந்திரபோஸ். இந்த தூர்தர்ஷன்ல வந்து அப்பதான் சீரியல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுல பாத்தீங்கன்னா டைட்டில் பாட்டு வரும் இல்லையா, பாட்டுக்கு பின்னாடி வரும் இசை சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவோட வரும், அந்த ஹார்மோனி பெட்டி வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி. நல்ல அருமையான டைட்டில் சாங் கொடுத்தவர். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு? பூவே தாழம் பூவே. இந்த பாட்டு நல்ல மெலடி, எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி பாடினது. பாட்டு ஆனா கொஞ்சம் சென்சுவஸ் சாங். அதெல்லாம் பாடிப்பாரு பிபி சாரும் ஜானகி அம்மாவும். நம்ம செல்ல குட்டி கேட்கணுமா, அது வந்து ஒரு மழை பாட்டு. அதாவது பாட்டுல மழை இருக்காது, படத்துல சீன்ல மழை இருக்கும். இதழில் ஏதோ போதை அப்படின்னு சொல்லும் போது, அடடா அந்த போதையில ஒரு மயக்கத்தை காட்டியிருப்பாங்களே. நம்ம எல்லாம் சொக்கி தான் போவோம் ஜானகி அம்மாவோட எக்ஸ்பிரஷனும், அது கூட எஸ்பிபி சார் அவரோட சிரிப்பு, அந்த செல்ல சின்னங்கள் எல்லாம் இருக்கும் அதுல. அந்த பாட்டுல எக்ஸ்பிரஷன் கிங், எக்ஸ்பிரஷன் குயின், இருவரும் சேர்ந்து கலக்கியிருப்பாங்க இந்த பாட்டுல. சந்திரபோஸ் அவரோட மியூசிக்ல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல நிச்சயம் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கும், இல்ல ஒரு ஹிட் பாட்டாவது இருக்கும். இந்த பாட்டு அப்படிதான், நம்ம ரேடியோல அடிக்கடி அந்த டைம்ல கேட்ட பாடல் தான். அப்புறம் பல வருஷம் கேட்காம விட்டு போச்சு. சரி, கோயில் யானை படத்துல வந்த பூவே தாழம் பூவே, அட்டகாசமான பாட்டு, கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா?

இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம்? ஒரு அருமையான மியூசிக் போட்டு இந்த தீம் மியூசிக்ல அடிப்படையில் அமைந்த தமிழ் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அடாடா அடாடா, எல்லாருமே டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்க. என்ன அந்த டியூன்? அது கொஞ்சம் கேட்போமா? எஸ், கம் செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு படத்துல இடம்பெற்ற தீம் மியூசிக் இது. பாபி டெய்ன் அப்படிங்கிறவர் கம்போஸ் பண்ணது. தீம் மியூசிக்கை கேட்டாலே ஓ கம் செப்டம்பரா அப்படிம்பாங்க அந்த காலத்துல. ஸோ அவ்வளோ ஒரு பாப்புலரா இருந்தது. 1961 அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி மூவியும் அதே உட்டாலக்கடி ஹிந்தியில பண்ணியிருக்காங்க, தமிழ்ல பண்ணியிருக்காங்க, தமிழ்ல அன்பேவா அந்த படமா, அது ஒரு புது இன்ஃபர்மேஷன்ல நமக்கு. சரி, அதே தீம்ல வந்த பாட்டு என்ன, அதுதான் கேட்டிருந்தேன். அது என்ன பாட்டு?

இந்த பாட்டு தான் அது. எஸ், இந்த நான் படத்துல வந்த அந்த சூப்பர் பாட்டு தான் வந்தால் என்னோடு. யார் பாடியிருப்பாங்க? எல்லாரும் ஈஸ்வரி அம்மா. டி கே ராமூர்த்தி இசையில ஹீஸ் ஜீனியஸ். அவர் வந்து ரொம்ப சிம்பிள் பர்சன், கம்போசிங்க்கு ஒருவர், ரொம்ப எளிமையா வந்துட்டு போவார். இப்படி திரும்பி பக்கத்துக்குள்ள கம்போஸ் பண்ணியிருப்பாரு, ஸ்கோர்ஸ் கொடுத்துருப்பாரு, எல்லாரும் பாடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாம் வாசிப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், அற்புதமான வயலினிஸ்ட். வாசிக்கும் போதே அவ்வளவு நல்லா இருக்கும். கிளாசிக்கல் கத்துட்டு இருக்காரு, ஆனா அவர் லைட்டு தான் நிறைய வாசிச்சிருக்காரு. ரொம்ப டேலண்டட் பர்சன். சரி, அவர் மியூசிக் பண்ண இந்த பாட்டு தான். எல்லாரும் கரெக்டா சொல்லிருந்தீங்க. சரி, யாரெல்லாம் சொல்லிருக்கீங்க பாப்பமா? ஆலங்கொம்பு விஜயகுமார், குஹன் சிந்து கோத்தகிரியில இருந்து, சிவகுமார் கிருஷ்ணன். எனக்கு அதோட ராஜா அந்த படத்துல வந்து ஹிந்தி மூவில வந்து நசிரே.

மில்லின்னு ஆரம்பிக்கும். தமிழ் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரல? அப்புறம் பிரேம்நாத் பிரிநாயகம் பாளையம்ல இருந்து அவரு, அப்புறம் உமா கணேஷ் சிறுமுக்கை, பி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் வடவள்ளி கிரிஜா, ஹரிஹரன் ஆரஸ்புரம்ல இருந்து பிரேமா வெள்ளியங்கிரி கர்மத்தம்பட்டி, மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி இந்திரபிரியா கல்யா, தென் பொன்முடி நாகமணி, பி என் பாளையம் பேச்சுமுத்து, பாதுஷா தெலுங்கு வீதியிலிருந்து, அப்புறம் ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், கோணமலை ஆனந்தன், பீடம்பள்ளி வாசுதேவன், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்னவதம்பச்சேரி, அப்புறம் கனகரத்னம் கன்னியாம்பூண்டியிலிருந்து, மூக்கனூர் சாமுண்டிபுரம் மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன் அபி, அப்புறம் மணவை சந்திரசேகர், வி விஸ்வநாதன் டாடா பேட்ல இருந்து, கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், செந்தில்குமார் ரமண முதலிப்புதூர்லிருந்து, அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், ஆழியர் சுப்பிரமணியம், தேவனூர் ஜோதிலட்சுமி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் சேரன்மா நகர்லிருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, மதுக்கரை பெரியசாமி, சையத் ரசூல் செல்வபுரம்லிருந்து, அவினாசிலிருந்து பாபு மாதவன், பா இளங்கோ சூரம்பட்டி வலசிலிருந்து, அவங்களோட மோனிகா தீபக் ஈரோடுலிருந்து அனுப்பியிருக்காங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்க அனுப்பியிருந்தோம், எங்க பேர் விட்டு போச்சுன்னு கொடுத்திருக்காரு. அப்பவே நீங்க வந்து கரெக்டான விடைதான் அனுப்பியிருந்தீங்க. எது? என் மனது ஒன்றுதான். இப்ப இதுக்கும் கரெக்டா அனுப்பியிருக்காரு, பா இளங்கோ சுரம்பட்டி வலசிலிருந்து. அப்புறம் அவர் ஓன் அனௌன்சஸ்ல கவிதா மட்டும் விடையை கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்காங்க. ஆர்ஜே சாரு கிஸ்னி ட்ரை பண்ணி எனக்கு இதுவா மேடம் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, யார் பேராது விடுபட்டு இருந்தா, விடுபட்டிருக்கு நீங்க சொல்லிட்டா கண்டிப்பா அடுத்த வாரம் நான் வந்து படிச்சிருவேன். நிறைய மெசேஜஸ் வரும் இல்லையா, அதுல வந்து விட்டு போயிடுது சிலது, வெரி ரேர் அகேஷன்ல. நீங்க அதை குறிப்பிட்டு எழுதலாம், அது போதும், நான் ஞாபகம் வச்சுப்பேன். கரெக்டான விடை சொன்னவங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். இந்த வார குவிஸ் என்ன? இப்ப இந்த பாட்டை கேளுங்களேன்.

இது 1932 வந்தது. இது வந்து பெசாமே மூச்சோ லாட்டின் மியூசிக் சொல்லுவாங்க இல்லையா, அதோட வரலாறுலேயே ஒரு முக்கியமான பாடலாக கருதப்படுற பாட்டு இது. 20வது செஞ்சுரியோட ஆரம்பத்தில் ஒரு ஜாஸ் மியூசிக் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஸ்டாண்டர்டான பாடலில் இதை வந்து உதாரணமாக சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இந்த பாடலையே நம்ம கம்போசர் இவ்வளோ அழகாக அதை வந்து மெருகேற்றி கொஞ்சம் மாற்றி நமக்காக கொடுத்துருக்கார் யாரு, தி லெஜண்ட் MSB சார். நீங்கள் என்ன பண்ணணும், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த டியூனை ஒத்து தமிழில் இருக்கிற அது பியூட்டிஃபுல்லான சாங், ரொம்ப அருமையான பாட்டு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதாவது ஒரு கம்போசருக்கு உண்டான திறமை என்னன்னா, ஒரு மெலடி லைன் எடுத்துட்டு தன்னுடைய பாணியில தன் ஊருக்கு உள்ள மியூசிக்கை மாத்துறதுலாம் சேலஞ்ச். அதை தான் MSB சார் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கை பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்துல வந்த பாட்டை கேட்கும் போது ஆஹா அற்புதம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு ஒத்து போகாத டியூனா இருக்கு, ஏன்னா வெளியூர் டியூன். இதை நம்ம ஊருக்கு மாற்றும் போது அது என்ன ஒரு இனிமையா ஒலிக்குது இல்லையா, அந்த ஒரே ஒரு லைன் தான், அந்த மெலடி பாட்டை மட்டும் எடுத்து அது மொத்த பாட்டை பண்றது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அவர் பண்ணிருப்பாரு. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க விடைய மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பாட்டு கம்மா நிறைஞ்சிருச்சுன்னு ஒரு பாட்டு. அதாவது சீன் இப்படி யோசிச்சு பாருங்க, படத்தோட டைட்டில் சாங் இது, அப்ப பேக்ரவுண்ட்ல ஒலிக்கக்கூடிய பாட்டு தான் இது. எப்படி இருக்கும், ஆண்கள் பெண்கள்லாம் அந்த வரப்புல நடந்துட்டு போவாங்க, வயக்காட்டுல வேலை செய்வாங்க, இப்படி அழகா பச்சை பசேல்னு தூரத்துல ஒரு மலையை காட்டியிருப்பாங்க. சூழல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், பின்னாடியே அப்படி பாட்டு ஆரம்பிக்கும். இதுதான் ரம்யமான 80s டைட்டில் சாங், அப்படிப்பட்ட பாட்டு தான் இது கம்மா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். மலேசியா வாசுதேவன் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு இது. மெலடி மட்டுமா, நான் மண்மனத்தோடையும் சாங் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்காக அப்பப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டையும் பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப அமக்கலமா இருக்கும். கோயில் யானை படத்துல வந்த கம்மா நிறைஞ்சிருச்சு, இந்த பாட்டு கேட்டு ரசிப்போமா?

0: மன இந்த காலம் இறந்தான் அம்மான அறிஞ்சிருக்கு காடு விளைஞ்சிருக்கு மகமாயி துணையிருக்கு மலமலையா தெரிஞ்சிருக்கு.
1: இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற டைம். மனவை சந்திரசேகர் வாட்ஸ்அப் மெசேஜும் அனுப்பி லெட்டராகவும் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது ஓ பாட்டாவே பாடிட்டியே அப்படின்னு குணால வரும்ல, அந்த மாதிரி ஓ லெட்டராகவே போட்டுட்டீங்களா அப்படின்னு மனவை சந்திரசேகருக்கு ஒரு பாராட்டு. இதுல இன்றோ கேட்ட பாடல்கள் இன்று மீண்டும் மனதை வருடிய தருணம். சலனம் பாடல் பனியேவா, காதலின் மென்மை வந்து நெஞ்சில் ஊற்று எடுத்தது அப்படின்னு போட்டிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த பனியேவா சாங் பிடிச்சிருக்கு போல இருக்கு. உடனே உடனே மெசேஜ் பண்ணிருக்கீங்க. காதலுக்கு கண்ணேது, காதலுக்கு கண்ணேது இல்ல, காதலுக்கு கரை ஏது. அந்த படத்துலதான் அந்த மழையோ மழை பாட்டு, இந்த சித்திர வெயில்ல மழை பெய்தது போல ஒரு சுகம் தந்தது, அந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்வது கடினம் அப்படின்னு போட்டிருக்காரு. கேஜே யேசுதாஸ் சாரோட குரல் வந்து தேன் கலந்த பலாச்சொலையா, இல்ல கோடை வெயில்ல ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசத்துல கொடுக்கற இன்பமா, மனதை முழுதும் ஆட்கொண்டதுன்னு இவ்வளவு அருமையான பாடலை தேடி பிடித்து ஒலிபரப்பிய சௌமியா மேடம்க்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. சரஸ்வதி சிவராமன்கிறவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மணிமேகலை காவியம் கேட்டு வியந்தோம். 3 மணிக்கு டீ டைம்ல மணிமேகலை காவியம் பத்தி சொன்னாங்களே அர்ஜி, அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. கவின்குமார் திருப்பூர்ல இருந்து, மதிலுகள் கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஆர்ஜே பிரசன்ட் பண்ணது அப்படின்னு போட்டிருக்காரு. இது ஒண்ணு வந்து பத்மினி பண்ணது, இன்னொன்னு சந்தீப் பண்ணது, ரெண்டையும் பாராட்டி இருக்காங்க. வசந்த இல்லத்துல அர்த்தமுள்ள அரட்டை, அதுல வந்து ஒரிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தை சேர்ந்த பெண்மணி மனிஷா பத்தி பற்றிய தகவல் அருமை அப்படின்னு கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் போட்டிருக்காரு. முதல் பாடல் சலனம் பனியவா அருமையோ அருமைங்கன்னு போட்டிருக்காரு. காணலுக்கு கரை ஏது, அந்த மழையோ மழை வெயிலுக்கு இதமா இருந்ததுங்கன்னு போட்டிருக்காரு. 1 வாரம் கழித்து மீண்டும் உங்கள் குரலை கேட்டது மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியிலேருந்து போட்டிருக்காங்க. இந்த வாரம் சிறுவாணி சாரல் பாடலை வந்து நீங்க பாராட்டி இருந்தீங்க. இவ்வளோ நாள் இந்த பாடல்கள்லாம் எங்க போச்சுன்னு எப்பவும் போடுறோம், நீங்க கேட்கறது இல்லை, அவ்வளோதான். சேரன் மாநகர் சுதாகர் என்ன போட்டிருக்காரு, 2 வாரம் கழித்து அக்கா தங்கச்சி குரலை கேட்டதும் சும்மா ஜில்லுன்னு இருந்தது, நன்றிங்க. சாய்வு நாற்காலியில் வசந்த இல்லத்துல அக்காவின் குரல் இனிப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் வெள்ளி மாலை டாக்டர் நேர்காணல் நல்லா இருந்ததுங்க, ஆர்ஜி பௌசியா பண்ண இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, நன்றி. ஆழியார் சுப்பிரமணியம் 1000 ஜென்மங்கள் சாங்ஸ் வந்து நீங்க 640 பொன்மாலை பொழுதுல சூப்பர் பாடல்கள். பத்மபிரியா, லதா, விஜயகுமார், புஷ்பலதா, ரஜினி இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஆழியார்ல படப்பிடிப்பு நடந்ததுங்க, அதை வந்து ஒரு தகவலா நமக்கு போட்டிருக்காரு. அப்புறம் கன்னி பருவத்தில பாடல் ஐயோ சூப்பருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. பொன்மாலை பொழுது பாடல்கள் அருமை, சிறுவாணி சாரல் பாடல்கள் சூப்பர். தொலைபேசி நிகழ்ச்சி இல்லாவிட்டாலும் நேயர்களோடு உரையாடுவது போலவே நிகழ்ச்சிகள் அமைகிறது, குறிப்பாக கெட் செட் கோ. அப்புறம் 6:40 பாடல்கள், டீ டைம், 1 மணி படக்கதை இருக்கு இல்லையா, அந்த நரேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு குகன் சிந்து போட்டிருக்காரு கோத்தகிரியிலிருந்து. தீர்த்தத்தில் விழுந்த வண்டு, அந்த பாடல் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்டதில் மகிழ்ச்சி. இந்த கற்பனை தேரில் வெள்ளிச்சலங்கு இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.

விடுங்க ஸ்ரீராமஜெயம் அந்த படத்துல வந்த பாடல்கள். வசந்த இல்லத்தில் இடம்பெற்ற அனைத்து மருமை குறிப்பாக கூற வேண்டும் என்றால் என்றோ கேட்டது பாடல்கள். ஆஹா, வார்த்தைகளே கிடைக்கவில்லை. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது போன்ற பாடல்களை ஒளிபரப்புங்கள். பழம்பெரும் டாக்டர் ஏசி திரிலோக சந்தர் பத்திய நட்சத்திர மயிலருக்கு அதையும் பாராட்டியிருந்தாரு. இதெல்லாம் பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து போட்டிருக்காரு. அப்புறம் அர்த்தமுள்ள அரட்டையில வந்து மனிஷா பதி அவர்கள் வந்து முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு ஒரு முன் உதாரணம் என்றோ கேட்டதுல சலனம் பட பாடல் அருமை அப்படின்னு அலாம் கொம்பு விஜயகுமார் உமா மகேஸ்வரி நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. பிஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்துல நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் கொடுத்திருக்காரு. சலனம் படத்தில் இடம்பெற்ற பாடல் வந்து சிறப்பு மிகச்சிறப்பு அப்படின்னு நாராயணசாமி கோண வாய்க்கால் பாளையத்திலேருந்து அனுப்பியிருக்காரு. காணலுக்கு கரையேது இந்த படத்தின் சில காட்சிகள் அவினாசி கோயிலிலும் தாமரை குளத்தின் மரங்கள் அடர்ந்த சாலையிலும் எடுத்ததாக சிறு வயதில் கேட்டிருக்கிறேன். பனியே வா பாடல் முதல் முறையா கேட்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்னு பாபு மாதவன் அவினாசிலேருந்து போட்டிருக்காரு. காலையில வந்து ஏழுமணி பாடல்ல பூந்தளிராட சாங், அப்புறம் உறவினும் புதிய வானிலை எல்லாமே சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. மேடம் ஓட்டு போட ஊருக்கு போயிட்டங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பெரியநாயக்கம்பாளையம் வின்சென்ட் முத்துராஜ். என்ன தெங்காசிக்கு போயிட்டீங்களோ, சரி அதுதான் முக்கியம். அப்புறம் ரகுராம் விளாங்குறிச்சியிலிருந்து வாழ்த்துக்கள் கொடுத்துக்காரு. வசந்த இல்லம்ல குவிசுக்கான பதில் எங்க பெயர் விடுபட்டு போச்சுங்க அப்படின்னு பூபதி ராஜேந்திரன் இந்திரபிரியா அக்கல்யா அவங்க போட்டிருக்காங்க. இந்த வாரம் உங்க பேர் படிச்சுட்டேன். ரமா கோடம்பாக்கம்ல இருந்து என்ன டிராபிக்ல மாட்டாம சாய்பாபா காலனி வந்துட்டு ஓட்டு போட்டுட்டு நேற்றே சென்னைக்கு வந்துட்டேங்க. 6:40 தூண்டில் மீன், அப்புறம் வாழ்வு என் பக்கம், சதுரங்கம் பட பாடல்கள் அருமை, பக்தி பாடல்களும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, 6:47 காலையில 7 மணி 8 மணி எல்லாமே பார்த்து பார்த்துதான் நான் கொடுக்குறேன். அதனால நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நான் வந்து சித்திரை வருஷ பிறப்புக்கு விஷஸ் கொடுத்தேன். அன்னைக்கு வந்து சொல்லவே இல்லையே என்னுடைய அனுபவங்களை எல்லாம் எங்களால் ஷேர் பண்ணிக்க முடியல. இப்போ வந்து தேர்தல் சமயம்ங்கிறதுனால லைவ்ல ஷேர் பண்ண முடியல. உங்க விஷஸ் கிடைச்சது, ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு மாற்றமும் இல்லை, படிக்கவில்லை, விட்டு போச்சு, அவ்வளவுதான். பா இளங்கோ அவருக்கான பதில் இது, ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காரு. கருணாகரன் ஹரிஷ்மிதா அவர் ஏதோ ஒரு குறை சொல்லியிருக்காரு, அந்த குறையை வந்து நான் பாக்குறேங்க. சில பேர் வந்து 2 தடவை படிக்கிறீங்க, ஏன் அவங்களுக்கு 2 தடவை படிக்கிறீங்க, அது இல்ல அப்படி இல்ல, வந்து தெரியாம தான் வந்துருது, அவ்வளவுதான். சரியா, எல்லாரும் ஈக்குவல் தான் இங்க, எல்லார் பேரும் படிக்கப்படும், எல்லாருக்கும் வாய்ப்பும் தரப்படும். பூபதி ராஜேந்திரன் அர்த்தமுள்ள அரட்டையில் இடம்பெற்ற கவர்னரின் பாதுகாப்பு பெண்மணி பற்றிய உரையாடல் அருமை. ஒரு பட இருபட சாங் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒலிபரப்பு செய்யும் பாடல்களில் மிக மிக அருமை, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. மனிஷா பத்தி அவர்களின் வாழ்க்கை முறை பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. என்றோல சலனம் பாடல் முதல் முறையா கேட்டேன் மகிழ்ச்சி. இது வந்து தென் பொன்முடி நாகமணி அனுப்பியிருக்காங்க. அர்த்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சி சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு பிஎன்பாளையம் பேச்சி முத்து அவர் போட்டிருக்காரு. ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம்ல இருந்து என்றோ கேட்டதுல பனியேவா பஞ்சுமழியேவா அருமையான பாடல். காணலுக்கு கரியது படத்தின் பாடல் மழையோ மழை அருமைங்க. தென்கட்சி சாரோட இன்று ஒரு தகவல் வந்து எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க, சலிக்காத விஷயம்தான் அது. அப்புறம் சாதனை பெண்மணி மனிஷா பற்றிய நல்ல பதிவு அது அப்படின்னு போட்டிருக்காரு. குவாலிட்டி நன்றாகத்தான் உள்ளது, பாடலில் வரும் வார்த்தை தான் மனதில் ஓட்டவில்லை. இது யார் கொடுத்திருக்காங்க, மதுக்கரை பெரிசாமி அந்த மாதிரி சொல்லாதீங்கிற பண்ணவங்க எல்லாருமே சாமானியர்கள் இல்ல. மனசுல ஒட்டணும்னு அவசியம் இல்ல, பாட்டு உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, அதை ரசிப்போம் அவ்வளவுதான். பிடிக்கலாம் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம் என்ன. ஓகே, இருப்பினும் உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்ன்னு போட்டிருக்காரு, காணலுக்கு தான், அது காதலுக்கு இல்ல. சோ காணலுக்கு கரையேதுங்கிறதா சரியான பேர். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில வர பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. என்றோல வந்த சாங் அந்த பனியே வா, இனிமையில் இனிமை வழங்கிய தங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு மதுக்கரை பெரியசாமி. திங்கக்கிழமை மாலை 4 மணிக்கு வந்த கீதம் பலவிதம் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை பாராட்டி நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க மெசேஜ். கஞ்சம்பட்டியிலிருந்து செல்வராஜ் வந்து விரிவா பாராட்டியிருக்காரு. கலகலப்பாகவும் எங்களுக்கு அறியாத பல தகவல்களையும் கொடுத்திருந்தீங்க, ஒரு அருமையான படைப்பு அப்படின்னு கொடுத்திருக்காரு, தேங்க்யூ. அப்புறம் புலுவப்பாளையம் ஆனந்தம், முருகன் பிடம்பள்ளி, வாசுதேவன், சண்முக ஆனந்தம், விஜயகுமார், ஆலாங் கொம்பு, அப்புறம் இளங்கோ, அல்லிநகர் மகாதேவன், இவங்க எல்லாருமே பாராட்டி மெசேஜ் கொடுத்திருந்தீங்க. செல்வபுரம் சையத் ரசூல், பனியேவா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டதே இல்லை அப்படின்னு கொடுத்திருந்தீங்க. ஆர்ஜி ரமேஷ் பண்ணு ரிஷியசங்கர் திரைப்பட விமர்சனம் வந்து பாராட்டி ஒண்டிப்புதூர் ரங்கசாமி கொடுத்திருக்காரு.
அவர் நட்சத்திரம் மயிலிறகு ஏஜி ரத்னமாலா.

தொகுப்பை பத்தி ரொம்ப பாராட்டி, இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, எந்த சேனலும் பண்ண மாட்டாங்க, நீங்க கோவை எஃப்எம் 103 அழகா எடுத்து பண்ணிருந்தீங்கன்னு சொல்லிட்டு வைனல் ரெக்கார்ட்ஸ் கலெக்டர் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாராட்டி இருந்தாரு. ஆர்ஜே பௌசியா பண்ண அந்த நிகழ்ச்சியை பாராட்டி இருந்தாரு. லிசனர்ஸ்க்கு முக்கியமாக ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க, அது அஃபிஷியல் வாட்ஸ்அப். அதே மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணாதீங்க, அது வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு மட்டும்தான். இல்லை அது ஹேங் ஆயிடுது, வேற வழி இல்லாமல் அதை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துடுது, அந்த நம்பரே ஹேங் ஆயிடுது. லிசனர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதாவது லிசனர்ஸ் வந்து மெசேஜை கொஞ்சம் சென்சிபிளாக அனுப்பணும். பெண்களுக்கு எதுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கவர்மெண்ட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும், அதை வேணான்னு சொல்றதுக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை. ஆண்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும்னு கேட்டு, எதுக்கு ஆண்களுக்கு? அதான் நீங்க தான் எல்லா ப்ரோக்ராம்லயும் வரீங்களே, பெண்களுக்கு தான் தனி நிகழ்ச்சி, அது எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க பேசவே கூடாது. இப்ப எப்பதான் அவங்க அபிப்பிராயத்தை பெண்கள் வந்து ஃப்ரீயா வந்து சொல்ல முடியும், அதுலயும் வந்து கமெண்ட் பண்றது. கமெண்ட் பண்ண ஒரு பேரையே நான் சொல்றேனே, ஆறுச்சாமி தடாகம்ல இருந்து. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்காத நிகழ்ச்சியை கேட்காதீங்க, அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிருந்தா தாராளமா வந்து நீங்க சொல்லலாம், ஆனா அதை பத்தி நெகட்டிவா லேடிஸ் பேசக்கூடாது, லேடிஸ் எங்களுக்கு ஒரு தனி நிகழ்ச்சி கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. டீசென்டா இருக்கணும் உங்க மெசேஜஸ், லேடிஸ் அட்டாக் பண்ணி நிச்சயம் வரக்கூடாது, இதை ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். மற்றபடி நிறைய பேர் ஸ்வீட்டாக தான் மெசேஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ அன்பாக மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து நீங்களாம் கற்றுக்கணும். உங்களுக்கு வந்து தகுந்த பதிலை வந்து நம்ம லிசனர்ஸ் மற்ற நேயர்களே தருவாங்க, நான் சொல்லவே வேண்டாம், மற்றவங்களுக்கே தெரியும், அவங்களே உங்களுக்கு அடுத்த வாரம் பதிலை கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வேணும்னே வந்து குத்தலாக கமெண்ட் பண்ணுறது, அதுவும் வந்து லேடி ஆர்ஜேஸை கமெண்ட் பண்ணுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். குறை இருந்தால் வாட்ஸ்அப்பில் நிலைய இயக்குனர்னு போட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், நான் நிச்சயம் பார்ப்பேன், ரிப்ளையும் உங்களுக்கு வரும். ரிப்ளை வராட்டி உங்க கேள்வி சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே, மெசேஜ் வந்து கண்டிப்பா கண்ணியமா இருக்கணும். எல்லா லிசனர்ஸும் அநேகமா எல்லாருமே ரொம்ப பிரியமாவும் அன்பாவும் எல்லாரையும் பாராட்டி அனுப்புறீங்க, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி இருக்காங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே உங்க விமர்சனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கப்படுது. நீங்க சொல்ற சுட்டி காட்டுற ஒன்னு ரெண்டு குறைகளை கூட உடனே நிவர்த்தி பண்ணிடுறோம். தேங்க்யூ சோ மச். இந்த காலத்திலையும் பாருங்களேன், ஒரு இன்லண்டர்ல சின்சியரா எல்லாருடைய பேரையும் எழுதி, ஆர்ஜே அத்தனை பேரையும் எழுதி என்னுடைய பேரையும் எழுதியிருக்காரு. சாரமேடு ரஜினி மகேந்திரன், ரஜினி சமத் இவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி. உங்கள் குரலுக்கு நீங்கள் சொந்தக்காரர், ஆனால் உங்கள் குரலுக்கு நாங்கள் ரசிகர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பாருங்க எவ்வளவு அன்பா அனுப்பியிருக்காரு, இவருக்கு நன்றி. நெகமம் தாராபுரம் ரோட்லேருந்து ஆனந்தன் அவர் போட்டிருக்காரு. நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங் கேட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு நாள் பொறுமையாக வெயிட் பண்ணணும், சரியா? ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி சுப்பிரமணி, காமாட்சி வெள்ளிங்கிரி, முத்துக்குமார், செந்தில்குமார், விஜயலட்சுமி, அவந்திகா, நிறைய பேர் எழுதியிருக்கீங்க, ரொம்ப பாராட்டி நன்றி தெரிவித்து எழுதியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மெசேஜஸ் எல்லாம் படித்தாச்சு. இப்போ குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப நான் ஒரு டியூன் போட போறேன்.

0: இது என்ன பாடல்னா, 1932 ஒரு ஜாஸ் மியூசிக் பெசாமே மூச்சோ மெக்சிகன் சாங் ரைட்டர் எழுதின பாடல். இந்த பாடலையே கொஞ்சம் மாத்தி நமக்காக கொடுத்திருக்காரு தி லெஜண்ட் MSB சார். நீங்க என்ன பண்ணணும், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க விடைய மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்றோ கேட்டது இன்றும் இனித்தது என்றும் இனிக்கும் இந்த டாக் லைனோட மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரான ரெண்டு என்றோ பாடல்களோட, யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு அரட்டையோட, அப்புறம் மண்டைய கொடையற மாதிரி ஒரு குவிஸோட சந்திப்போமா. அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: அம்மன் டிஆர் TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நேர்களை இன்று இடம்பெற இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் காலப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, மாலை 5:00 சித்திரச்சமான நிகழ்ச்சியில் வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்த தகவல்களை வழங்குகிறார் பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் பொன்னூஞ்சல் திரைப்பட விமர்சனம் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அழகான இனிமையான நிகழ்ச்சிகளும் அழகான பாடல்களும் உங்களுக்காக வளம் வர இருக்குது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் மிஸ் பண்ணாம கேட்டு ரசிங்க. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக

0: கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராமமோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளை அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங் நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில்

0: ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான இரண்டு ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 12:50. இனி கேட்கலாம் பூந்தென்றல்.

0: அமரகாவியம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. பூன் தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஒரு மணி நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி. நம்ம தினமும் ஒவ்வொரு திரைப்படங்களை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சில திரைப்படங்களை நம்ம பார்த்திருப்போம், சில திரைப்படங்களை கேட்கும் போது ஐயோ இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு அழகான திரைப்படத்தை பத்தி தான் நம்ம கேட்க இருக்கிறோம். பிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூவி 2003 உருவாச்சு. ஸோ இந்த திரைப்படம் தந்தைக்கான மகனுக்கான உறவை ஒரு கற்பனைக்கும் உண்மைக்கும் இடையிலான ஒரு மெல்லிய கோட்டை அழகா விவரிச்சுட்டு போற மாதிரியாக அமையப்பட்டிருக்கும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். கூடவே இனிமையான பாடல்களும் வளம் இருக்குது நிகழ்ச்சி தொகுப்புல. நான் உங்க ஆர்ஜே சுஜி.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய கதைகள் உண்மையில் பொய்களா இல்லது அது காட்டக்கூடிய அன்பா அப்படின்னு தான் இந்த திரைப்படம் சொல்லுது. பிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் 2003 வெளிவந்திருக்கு. இந்த கதையினுடைய நாயகன் எட்வர்ட் ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தந்தை. அவருடைய பையன் வந்து வில்லு. இவர் தன்னுடைய வாழ்நாளில் நடந்த விசித்திரமான விஷயங்களை ராட்சதர்கள், மந்திரவாதிகள், அதிசயமான சர்க்கஸ் அப்படின்னு ஒரு பெரிய கதை மாதிரி தன் மகன் கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. இதையெல்லாம் கேட்கக்கூடிய மகன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வில்லுன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன பையன், இதெல்லாம் வெறும் பொய்யு போல, அப்பா நம்ம கிட்ட பொய் பொய்யா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கோபப்பட்டு எழுந்திரிச்சு போயிடுவான். இதுதான் அந்த கதையினுடைய ஆரம்பமா இருக்கு. ஸோ இறுதி காலத்துல அவர் சொன்னதெல்லாம் பொய்யா இல்ல உண்மை, எதுக்காக இப்படியெல்லாம் சொன்னாரு அப்படின்றத விவரிக்கும் இந்த திரைக்கதை.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
3: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

பிக் ஃபிஷ் அப்படின்ற ஒரு கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு மணி ஒன்று மன்னல் ஒன்று நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சிக்காக வாட்ஸ்அப்ல மெசேஜ் பகிர்ந்திருக்கிறாங்க ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து. பிக் ஃபிஷ் வாங்கின விருதுகள் என்னன்னு தெரியுமா? பிராட்காஸ்ட் பிலிம் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் அவார்ட்ஸ் 2004 சிறந்த இசைக்கான பெஸ்ட் கம்போசருக்கான விருது வந்து டேனி எல்ஃப்மென்க்கு கிடைச்சிருக்கு. ஏஏஆர்பி முதியோர்களுக்கான திரைப்பட விருதுகள், சிறந்த நடிகருக்கான விருது, ஆல்பர்ட் மற்றும் ஃபின்னி இவங்க வென்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆமாங்க, இந்த எட்வர்ட் ஃப்ளூம்னு சொல்லக்கூடிய நடக்குது. சோ எட்வர்ட் ஒரு பழைய கதையை சொல்லி எல்லாரையுமே கவர்றாரு. இது வில்லுக்கு சுத்தமா பிடிக்கல. தந்தை மீது இன்னும் கோபம் தான் அவருக்கு அதிகமா வருது. சோ பல ஆண்டுகள் கழிச்சு எட்வர்ட் மரணப்படுக்கையில இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு வில் வீட்டுக்கு வராரு. இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.

பிளாஷ்பேக் கதையை திரும்பவும் தன் மகன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஊரான ஆஷ்டான்ல இருந்து வெளியேறி உலகம் சுற்றுறதுக்காக அவர் கிளம்பி போறாரு. வழியில கால் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பூதத்தை வந்து பாக்குறாராமா. எட்வர்ட் மற்றும் அவர் கூட இந்த கால் வழி தவறி வரக்கூடிய ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு விசித்திரமான கிராமத்துக்கு வராங்களாமா. அங்க மக்கள் யாருமே செருப்பு அணியாம அமைதியா வாழ்றத வந்து இவர் பாக்குறாரு. ஸோ அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஒரு சர்க்கஸ்ல வேலைக்கு சேர்றாரு. அங்கதான் அவருடைய எதிர்கால மனைவியான சாண்ட்ராவை பார்க்க போறாராமா. சர்க்கஸ்னுடைய உரிமையாளர் அமோஸ் கலோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அவர் தன்னுடைய வேலையை செய்யும் போது எட்வர்ட் தன்னுடைய திறமையை அந்த இடத்துல நிரூபிக்கிறாரு. அமோஸ் ஒரு ஓனாய் மனிதர் அப்படின்றத எட்வர்ட் கண்டுபிடிச்சு அவருக்கு சில பல உதவிகளையும் செய்யறாரு. ஒரு பூந்தோட்டத்துல சாண்ட்ராவை பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மஞ்சள் நிற பூக்களை வச்சு அவங்கள எப்படியாவது கவரணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்றாரு எட்வர்ட். இதை தொடர்ந்து என்ன நடக்குது, அவங்க வந்து சந்திச்சாங்களா, தொடர்ந்து அவங்களுடைய உறவு எப்படி நீடி, தன்னுடைய மகனுக்கு எப்படி தான் சொல்றதெல்லாம் உண்மை இல்லனா அது வந்து பொய்னா கற்பனை அப்படின்றத நிரூபிக்கிறாரு அப்படின்றத இந்த கதை கொண்டு போகும்.

பிக் ஃபிஷ் கதையை பத்தி தான் நம்ம மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். பல ஆண்டுகள் கழிச்சு எட்வர்ட் அவர் வந்து மரணப்படுக்கையில இருக்கிறாரு அப்படின்றத கேள்விப்பட்டு வில் வந்துட்டு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாரு. சோ என்னன்னா, எட்வர்ட் சின்ன வயதுல ஒரு சூனியக்காரியினுடைய கண்ணில் எதிர்காலத்தை பார்த்தது மாதிரியான ஒரு

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
2: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்
2: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
0: கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

எட்வர்ட் என்ன பண்ணுறாருன்னா, சாண்ட்ராவை பிடிச்சி போய் சாண்ட்ராவை பார்க்கறதுக்காக ஒரு பூந்தோட்டத்துக்கு போய் அங்கே அவருக்கு பிடிச்ச மஞ்சள் நிற பூக்களை வச்சு அவங்கள கவர்றாரு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கொரிய போர் நடக்குது. போருக்கு போகிறதுக்காக தயாராகிறாங்க. அங்கே ஒரு விசித்திரமான சூழலில் சிக்கி தைரியமாக அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வராரு அப்படின்றத அந்த கதை களத்தில் காமிச்சிருப்பாங்க. பல வருடங்கள் கழிச்சு ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு விசித்திரமான கிராமத்துக்கு போனாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த ஸ்பெக்டர் ஊருக்கு திரும்பவும் வராரு. அந்த ஊர் பார்த்தோன்னா முன்னாடி அமைதியா எவ்வளவு அழகா இருந்துச்சோ, ஆனா அப்படி இல்லை, இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப சிதஞ்சு போயிருக்கிறத அவர் பார்த்து வருத்தமும் அடைகிறாரு. ஸோ அப்போ ஜென்னி அப்படின்ற ஒரு பெண் ஸ்பெக்டரை மீட்கிறதுக்காக உதவியும் பண்ணுறா. ஸோ எட்வர்ட் அவளுக்காக ஒரு வீட்டையும் வாங்கி கொடுக்குறாரு. நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்னா, தந்தை சொல்றது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த வில் ஜென்னியை தேடி போறாரு. ஸோ ஸ்பெக்டர் ஊர் வந்து நிஜமானது தான், ஆனால் உங்கள் தந்தை சொன்னது வந்து சில சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது அப்படின்றத வந்து யார் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் வில்க்கு வந்து அந்த விஷயங்கள் தெரிய வருது. ஸோ வில் வந்துட்டு நம்ம அப்பா வந்து சில கதைகள் சொல்லியிருக்கிறாரு, அந்த கதைகள் எல்லாமே சுவாரஸ்யமா அவருக்கு நடந்ததை நமக்கு புரிய வைக்கணும், இல்லைன்னா அவர் வந்து ஒரு கலைஞர் மாதிரி தன்னை உணர்ந்து ஒரு கதையை சுவாரஸ்யமா கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல தான் இவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நிறைவா அவர் உணர்றாரு. தன்னுடைய தந்தை ஒரு மோசமான பொய் சொல்றவர் கிடையாது, அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கதை மாதிரி மாத்தி சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்றத புரிந்துகிட்டு எட்வர்ட் ரொம்ப பலவீனமா இருக்கும் போது அவர் தன்னுடைய இறுதி பயணத்தை பற்றி வில் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு தன்னுடைய தந்தையின் பாணியிலேயே வில் வந்து ஒரு கதை சொல்றாரு. அப்படி ஒரு பெரிய மீனா மாறி நீரோட வழியாக சென்று கடல்ல கலப்பாரு அப்படின்னு வில் ஒரு அழகான கதையை சொல்லி முடிக்கிறாரு. எட்வர்ட் அமைதியா உயிரும் பிரிகிறாரு.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில பிக் பிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். எட்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தந்தை நிறைவா உயிரும் பெறுகிறாரு. இறுதி சடங்குக்கு அவர் யாரெல்லாம் கதைகள்ல சொன்னாங்களோ அந்த விசித்திரமான மனிதர்கள் எல்லாருமே நேர்ல வராங்க. அப்பந்தான் வில்னு சொல்லக்கூடிய அவருடைய மகனுக்கு வந்து புரியுது, தந்தை சொன்ன எல்லாமே உண்மைதான், ஆனா ஏதோ ஒரு வகையில உண்மையா இருந்திருக்குது அப்படின்றத முழுமையா உணர்றான். சோ இந்த திரைப்படம் நமக்கு தெரிந்த உண்மைக்கும் நாம பார்க்க விரும்பக்கூடிய கற்பனைக்கும் இடையேதான் வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கதையா இருந்தது. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில கேட்ட திரைப்படம் பிக் ஃபிஷ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை இசிஐ நெட் மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் கைபேசி செயலி மூலம் காலை 8 மணி தொடங்கி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று தமிழகம் வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம், 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்பிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முழுவீச்சில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என கூறியுள்ள நீதிமன்றம் வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கை கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. பேரிடர்களின்போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது அச்சமடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முயற்சியே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். எதிர்காலங்களில் இந்த நடைமுறையை பயன்படுத்தியே உள்ளூர் மொழிகளில்

0: பேரிடர் அல்லது அவசர காலம் குறித்த உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கை இது என கூறிய அமைச்சர், பேரிடர்களின் போது துரித தகவல்கள் பரிமாற்றத்தை இந்த புதிய முறை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்புத்துறையும் இணைந்து இந்த புதிய ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு மேற்காசிய சூழலே காரணம் என மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெட்ரோல் டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என கூறிய அமைச்சர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாக எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜன் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் காலவரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, ஓமன், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெரும் மாநாடு நடைபெறவுள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் 4ஆம் படைவீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து திரண்ட ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
0: கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பைன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தூண்பாறை, குணாகுகை, பைன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4ஆம் தேதி முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோடு மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருச்செந்தூர் கடற்கரையில் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை ஒட்டியுள்ள கடலில் புனித நீராடிவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சுமார் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் மற்றும் மணல் திட்டுகள் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கியதைக் கண்டு பக்தர்கள் அச்சயமடைய வேண்டாம், பாறைகள் வெளியே தெரிவதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடையே அறிவுரை வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 1:55. இனி கேட்கலாம் வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் ஈரோடில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வெதர் அப்டேட் கேட்டோம்.

0: News this evening. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேரம் 2:15 நிமிடம். திரையிசை கேட்கலாம். காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಕೊಯಮತ್ತೂರ್ 103 FM. நமது ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30
1: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
2: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்,
2: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
0: கோயமுத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
4: திரையில் அடுத்து வரும் பாடல் அதிசய பிரவே திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

நேர்களை இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் காலப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். திரையசையில் நிறைவாக ஆசை திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 2:30:45.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு கோயமுத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: சிவனுடைய பாடலை பாட வருகின்றனர் ஜெய் ஸ்ரீ தாரணி.
2: ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கல்

0: 아예.
1: கைவினை பொருட்கள் குறித்த நாடகத்தை அரங்கேற்ற வருகிறார்கள் எட்டாம் வகுப்பு மாணவிகள்.
2: எல்லாரும் வந்தாச்சா?
3: இல்ல, ஒருத்தவங்க வரணும்.
4: எல்லாரும் வந்துட்டீங்களா?
3: நீனா லேட்டு, சீக்கிரம் வாங்க போலாம்.
2: எங்க போலாம்?
1: கைவினை கலை பொருட்களை பத்தி அருங்காட்சியம் போட்டிருக்காங்க, வாங்க போய் பாத்துட்டு வரலாம்.
3: எல்லாரும் அரங்குக்குள்ள போறாங்க.
4: அடே அப்பா, எத்தனை அரங்குகள், எவ்வளவு அழகான பொருட்கள்.
2: எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது.
3: அவசரம் வேண்டாம், ஒன்னொன்றாக பார்க்கலாம். இதோ இந்த மண்பாண்ட அரங்குகளை முதலில் பார்ப்போம்.
1: உலகில் பழமையான கலைகளில் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது.
3: என்ன, உலகின் பழமையான கலை?
1: ஆமாம், மிகவும் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகலாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை பார்த்திருப்பீர்களே. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியின் கண்டியூரில் மெய்யழகு ஏராளமான சுடுமண் சிற்பங்கள் கிடைத்துள்ளன. இவைகளை எல்லாம் தமிழருக்கு மண்பாண்ட கலைகளுக்கும் உள்ள தொடர்பு.
2: ஐயா, மண்பாண்டம் என்றால் பானை சட்டி ஆகியவை தானே?
1: அப்படி இல்லை. குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு மற்றும் தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்ற பார்த்தீர்களா? இவைகளை எல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்படுபவை. குடங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும்.
4: எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்கள் தான் சமையல் செய்வார்கள்.
1: மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும், மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது மண்பாண்டங்களில் பயன்பாடு குறைந்து வருகிறதனால் இன்னும் திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகளே பயன்பட்டு வருகிறது. சற்று ஆறுதல் அளிக்கிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சியில்தான் சுடுமண் சிற்பக்கலை ஆகும்.
3: டெரகோட்டா என்று ஆங்கிலத்திலும் சொல்வார்களே, இதுதானே?
1: ஆம், அதுவேதான். இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள், அவற்றை பார்க்கலாம்.
3: அடுத்த பகுதிக்கு செல்கின்ற

0: அடடா, எவ்வளவு சிற்பங்கள்!
1: ஆமாம், மண்பாண்டக்கலை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டி எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்களாகும். தமிழருக்கும் கைவினைக்கலைக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. பெரிய மாளிகைகளிலும் கலையரங்கங்களிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்கள் அழகுகளாக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோவில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும். இப்போது கலை பொருட்களாக அழகுக்காக பல இடங்களில் பயன்படுத்துகின்றனர்.
0: எங்கள் ஊர் கோவில் இவை போன்ற ஏராளமான சிற்பங்கள் உள்ளன. எதற்காக அத்தனை சிற்பங்கள் உள்ளன?
1: மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றினால் சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. அப்படி வேண்டிக் கொள்பவர்கள் வைத்ததாக இருக்கும்.
0: மிக்க நன்றி ஐயா. நாங்கள் பிறகு கைவினை அரங்குகளை பார்த்துவிட்டு வருகிறோம்.
2: அடுத்ததாக மூங்கில் அரங்குக்குள் போகிறார்கள்.
0: மூங்கில் கூடைகளால் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன். என் எண்ணம் தவறு. இங்கு வந்த பிறகுதான் புரிகிறது.
1: உண்மைதான், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செயல்படுகின்றன. இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, தெருக்கூட்டும் துடைப்பம், பூக்கூடை, கால்நடைக்கு மருத்தும் பூட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாக்குகின்றன.
0: முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுக்கும் சீர்கூடைகளில் பயன்படுத்துவார்கள்.
1: ஆமாம், அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவை முரத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்தது.
2: அடுத்ததாக கோரைப்பாய் அரங்குக்குள் செல்கின்றன.
3: பாய் என்பது படுக்க பயன்படுவது. அதில் வேறு என்ன சிறப்பு இருக்கின்றது?
1: பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது, தடுக்கு பாய், உட்கார்ந்து உண்ண உடுப்பது, பந்திப்பாய், உட்கார்ந்து படுக்கவும் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை பாய். இப்படி பல வகையான பாய்கள் உண்டு. இங்கே உள்ள பாய்களை பாருங்கள். முற்காலத்தில் பாய் மர கப்பல்களில் பயன்படுத்துவது பாய்தான்.
0: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்கள் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன்.
1: பெயர்கள் மட்டுமன்றி குத்துவிளக்கு, மயில், பூ போன்றவை வழிபாட்டு சின்னமாக கூட பாய்களில் இடம்பெறுவதுண்டு.
2: அடுத்ததாக பனையோலை அரங்கிற்குள் செல்கின்றன.
1: தம்பிகளே, பனையோலை என்பது உங்களுக்கு என்ன நினைவுகள் வருகிறது?
3: ஓலை சுவடுதான் நினைவுக்கு வருகிறது.
1: ஆம், பழந்தமிழ் இலக்கியங்களை பனையோலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனையோலைகளினால் பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. இவைகளை எல்லாம் பாருங்கள். குழந்தைகளுக்கான கிளிகுளிப்பு பொம்மைகள், அதுவும் இல்லாம கயிறு கட்டில், கூடை போன்றவை செயல்படுகின்றன.
0: பனை மரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன்படுத்துவதிலும் கூட மிகவும் உயரமான மரம்தான் போலிருக்கிறது.
2: அடுத்ததாக பிரம்பு அரங்குக்குள் செல்கின்றன.
1: பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன பாருங்கள். இங்கு குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, வெற்றிலை பொட்டி என வகையான பொருட்கள் பிரம்பிலேயே உள்ளன.
0: பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. எனவே அதில் அமரவும் படுப்பதும் உடல்நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டு அலங்காரையும் கொடுக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கண்காட்சி வந்தது மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி பல செய்திகளை அறிந்து கொண்டேன். மிக்க நன்றி ஐயா.
1: இவை மட்டுமல்ல, மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலை, ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டு கொம்பினால் கலை பொருட்கள் செய்தல், சங்கு போன்றவற்றால் நிறைய பொருட்கள் இங்கு அதிகமாக இருக்கிறது.
0: நன்றி.
2: அனைவரும் விடை பெற்று திரும்பினர்.
4: நாம கேட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
5: பாரதியார் பாடலை குழுவாக பாட வருகின்றன 8ஆம் வகுப்பு மாணவிகள்.

0: பழமொழி சொல்ல வருகிறார்கள் யாக்ஷினி வர்ஷா.
1: ஊரன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளையை தானே வளரும்.
2: மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானே வளரும்.
1: கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
2: கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது.
1: 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான்.
2: 1000 மக்களை கொன்றவன் பாதி வைத்தியன்.
3: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
4: மாவட்ட அளவில் மிருதங்க வாசிப்பில் முதலிடம் பெற்ற பிரகதீஷ் அவர்களின் தனியாவர்த்தனம்.

இதுவரை கோயமுத்தூர் காளப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

പൂർപ്പുറത്തിലെ

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆராய்ச்சிப் பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி

0: சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆராய்ச்சிப் பணிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். மூணு மணி 2 நிமிஷத்துல நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம் உங்களுக்காக அழகான பாடல்கள் வர காத்திருக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார் இன்னைக்கு நம்ம 3 படங்கள்ல இருந்து பாடல் கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையமைப்புல பார் மகளே பார் படத்திலிருந்தும், வி குமாரினுடைய இசையில இரு கோடுகள் படத்திலிருந்தும், சிஐடி சங்கர் படத்திற்காக வேதாவினுடைய இசையில உங்களுக்காக பாடல் வர காத்திருக்க வேளையில் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இதோ.

0: கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: நான் ஒரு குமாஸ்தா.

மதியத்தில் போட்டி கண்டு வந்த நாள் காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால் காரியத்தில் போட்டி கண்டு வந்த நாள் காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால் கற்பினோடு காதல் வைத்த போட்டியில் பதில் காலம் கூட சொல்லவில்லை ஏட்டினில் ஒருவருக்கொருவர் குறைந்தவர் அல்ல இவளுக்கு அவளே மேல் என்று சொல்ல அன்று போல இன்று கூட

கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் வாலி. நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம்.

0: கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ இது டீ டைம். இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் அப்படியே செட்டில் ஆயிட்டு ரிலாக்ஸா நம்ம 103 வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல நம்ம வெயில் முடிஞ்சு அப்படியே வெளியே போகும்போது நம்ம 4-வீலரை ஸ்டார்ட்

பண்ணி நம்ம கிளம்புவோம் இல்லையா. இப்போது இந்த டைமில் இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய நான்கு சக்கர வாகனத்தை எப்படி பாதுகாப்பது பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேச போகிறோம். பேசிக்கான ஒன்று, இப்போ எல்லா வண்டிகளையுமே வந்து ஏசி அப்படிங்கிறது கட்டாயமான ஒன்று. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டிகோலையோ இல்லை வீட்டினுடைய வாசல்லையோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு காரை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு வைங்க. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே ஒரு கடை வீதிக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், டப்புன்னு ஏறி டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படியே உட்காந்துடும் அப்படின்னா அப்படி தீ மாதிரி ஏறி ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அந்த டோரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணணும். அந்த 10 நிமிடத்துக்கு அப்புறம் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூடான காற்று அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியே போய் ஒரு மிதமான நிலைக்கு வரும். அந்த மிதமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏசி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக் ஆகி அந்த நம்ம காரில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டோரில் ஏசி முழுமையாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ தான் அந்த ஏசியுமே வந்து அந்த கார் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஹீட்டோடு சேர்ந்து இந்த ஒரு ஏசி காற்றும் போய் கொஞ்சம் அப்படி வேதியியல் மாற்றங்களை உருவாக்கி நமக்கும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இது மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 டி டைமில்.

கேட்டு ரசித்த பாடல் பி சுசீலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்றைக்கி நம்ம டீ டைமில் அழகான பாடல்களோட நடுவில் இந்த கோடை காலத்தில் ஃபோர் வீலர் பராமரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி ஃபோர் வீலர், இந்த ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உடம்பு முக்கியம் இல்லையா? ஸோ நம்மளை நாமளே வந்து பாதுகாக்கணும் இல்லையா? அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று சொல்லப்போனால், நம்ம வீட்டில், அதாவது வெளியவே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே நம்ம பாடியில் வந்து ஏதாவது இந்த நீர்ச்சத்து குறைவாயிருது, அதாவது டீஹைட்ரேட் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம், இல்லை பழரசங்கள் ஏதாவது குடிக்கலாம். எதுவுமே இல்லை, அட்லீஸ்ட்டு ஒரு பாட்டில் தண்ணியாவது நம்ம குடிச்சிடணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் வந்து இந்த வெயிலுக்கு வந்து

நம்ம நீரை வந்து உறிஞ்சிக்கிறதுனால அந்த நீர் சத்து வந்து நமக்கு குறைவாகுது. ஸோ நமக்கு இதனால் வந்து உபாதைகள் வரக்கூடும், தலைவலி வரக்கூடும், இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். அதனால தான் எல்லாருமே அறிவுறுத்தக்கூடியது, குறிப்பாக டாக்டர்கள் அறிவுறுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து இல்லைங்க, நான் காலையில் ஆஃபீஸ்லுக்கு கிளம்பிடுறேன், நான் போனால் சாயங்காலம் தான் வரேன் அப்படின்லாம் வந்து டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா, சுவர் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம சித்திரம் வரைய முடியும். ஸோ நம்ம அந்த ஆஃபீஸ் டைமில் இல்லை ஒரு டைம் பீயிங்கில் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கொண்டு போய்க்கலாம், இல்லைன்னா வாட்டர் பாட்டிலில் இந்த மோர், இந்த இளநீர், ஜூஸு இதை மாதிரி கொண்டு போய்க்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில்லையாவது தண்ணியவாவது வாங்கி நம்ம குடித்து நம்மளுடைய உடலை கொஞ்சம் அந்த நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கோடை காலத்தை ரொம்ப ஜாலியாக ஒரு ஹாப்பியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நகர்த்திடலாம்.

கேட்ட பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுனர் மனோகரன் மாசானம் அவர்கள்.

தெய்யம் தத்த தெய்யம் தா தெய்யம் தத்த தெய்யம் தா தா தை தை தி தை தை தா தா தை தை தி தை தை தா தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தக நக ஜம் தரி கிருதக தித்தக நக ஜம் தரி கிருதக தக தித்தக நக ஜம் தரி கிருதக தித்தக நக ஜம் தரி கிருதக தக தக

0: சஜ்ஜன் தாம் கடிதம் தாம் கடிதம் தாம் கடிதம் தாம்
1: பாபா பாபா நீ பாபா தானே.

கேட்ட பாடல் பி லீலா மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். மூணு மணி 3:35 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். இன்னைக்கு நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில இந்த கோடை காலத்தில் ஃபோர் வீலர் அதாவது 4 சக்கர வாகனங்களை பராமரிப்பது குறித்து இப்போ நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உடம்பு தான் வந்து டீஹைட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை, காருக்கும் வந்து பழுது ஏற்படும் இல்லையா. அதாவது காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போல்லாம் வந்து நம்ம கூலண்ட் ஊத்துறோம், பட் அதோட சேர்ந்து கொஞ்சம் தேவைப்படும் பொழுது கூலண்ட் ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா சில நேரங்களில் தண்ணியும் ஊற்றி நாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெயில் காலத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒர 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலே கண்டிப்பாக அதுவும் வந்து அந்த நீர் குடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் நம்ம வெளியூர் பயணங்கள் ஏதாவது மேற்கொண்டாலோ அல்லது லோக்கலில் குறிப்பாக வந்து வெளியூர் பயணம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம எங்கேயாவது ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் லீவ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா, கூலண்ட் ஆயில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக செக் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த சம்மர் டைம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஹீட் அதிகமாக அது நீர் உரியக்கூடிய சக்தியும் அதற்கு அதிகமாகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை நம்ம ரேடியேட்டரில் தண்ணி இல்லாமல் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சூடாயிரும், பாயில் ஆயிரும், பாயில் ஆகின உடனே இன்ஜின் ஹீட் ஆயிரும். ரொம்ப இன்ஜின் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்னாகும், வண்டி ஜாம் ஆகி நின்றோம். ஸோ அதனால் நம்ம எப்படி உடம்புக்கு நீர் தேவையோ அதே மாதிரி வாகனங்களுக்கும் தேவை.

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 3:42 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 4 சக்கர வாகனங்கள் பராமரிப்பது குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், வெயிலுக்கு தண்ணீர் மட்டும் போதுமா? கண்டிப்பாக இல்லை. டயர்களில் வந்து ப்ரெஷர், அதாவது காற்று நுழைய அழுத்தம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போது மழைக்காலங்கள்லையும் பனிக்காலங்கள்லையும் ஏற்கனவே உங்களுடைய காரினுடைய டயர்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கலாம். அது வந்து தேய்ந்த ஒரு டயரை வந்து ஒரு சூடான சாலையில் பயன்படுத்தும் பொழுது அது வெடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் பழைய டயர்களை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய டயராக மாற்றுவது நல்லது. ஓகே, இந்த பழைய டயர்லாம் எப்படிங்க மாற்றுறது? நாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் தான் பெல்ட் இருக்கே, அப்புறம் நம்ம சும்மா சும்மா மாற்றினா வந்து நமக்கு செலவாகலையா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் கண்டிப்பாக காற்றினுடைய அழுத்தத்தை நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, 30-35 PSI அப்படிங்கிற ஒரு முறைப்படி, அதாவது இப்போ நம்ம பங்க்ல எல்லாம் போகிறோம் இல்லைங்களா, போய் நம்ம ஏர் செக் பண்ணுறோம், 30-35 அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரெஷரை நாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம், நீங்கள் சாதாரண ஏர் அடிப்பதற்கு பதுவாக இந்த நைட்ரஜன் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஏரை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அந்த ஏரை நீங்கள் அடிக்கும் பொழுது, இந்த வெயிலுக்கு ஏற்றவாறு தார் சாலைகளில் பயணிக்கும் பொழுது அந்த ஒரு ஏர் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த டயருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உங்களுக்காக.

0: கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

அழகான இதமான கிளாசிக்ஸ் பாடல்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். நீங்களும் ரிலாக்ஸாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு சம்மர் டைமில், ஃபோர் வீலர் அதாவது நான்கு சக்கர வாகனங்கள் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிகிட்ருக்கோம். அதாவது மழை பனிக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து துருப்பிடித்தல் அப்படிங்கிறது பொதுவாகவே அதிகமாக அதாவது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதே வந்து அந்த துருப்பிடித்த துகள்கள் வந்து என்ஜினுக்குள்ளே செல்லும், ஆயிலோட கலந்திருக்கும். ஆனால் கோடை காலத்தில் இந்த துருப்பிடித்தல் அதிகமாக நடக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த துருப்பிடித்தல் அந்த துரு வந்து உள்ளே போய் ஆயிலோட கலந்து அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ஜின் ஆயில் ஃபில்டரை செக் பண்ணி அதனை மாற்ற வேண்டியிருந்தால் கண்டிப்பாக மாற்றணும். இது

போன்று இல்லாமல் பிரேக்குகளும் மழைக்காலங்களில் அதிகமாக உழைத்திருக்கும் என்பதால் அதையும் இந்த ஒரு கோடை காலங்களில் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெயில் காலத்தில் வந்து ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்காது. மண், தூசி, துகள் இதுதான் வந்து சாலையில் பறந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய காரினோட ஹெட்லைட்டு மற்றும் ஜன்னல் கண்ணாடிகளில் படியாத வண்ணம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த காரில் வந்து இந்த தூசி துகள், இந்த நம்ம ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் கார் கண்ணாடி மேலே படிந்து, நீங்கள் அதோடு சேர்ந்து நைட்டு ஏதாவது வைப்பர், அதாவது கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வைப்பர் பிளேடு, அதை ஆன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆவதற்கு முக்கியமாக காரணங்கள் உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, காரினுடைய கண்ணாடிகளை வந்து நல்லா கழுவிட்டு அதற்கு அப்புறமா இந்த ஒரு வைப்பரை பயன்படுத்தணும். அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நாம் கோடை காலத்தில் தவிர்க்கலாம்.

கேட்ட பாடல் ஏஎல் ராகவன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில் ஷோனோட பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகான இதமான கிளாசிக்ஸ் பாடல்களோட கூடவே இந்த ஒரு கோடை காலத்தில், அதாவது நான்கு

சக்கர வாகனத்தை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதாவது காரை வந்து நம்ம எப்போவுமே சுத்தமாக வந்து வச்சுருக்கணும். குளிர்காலத்தில் காருக்குள்ளே பெரியதாக வந்து துர்நாற்றம் ஏற்படாது. குளிர்சாதன பெட்டிகளில் எப்படி துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்க, அதே காரணம்தான் இதுக்கும். ஆனால் வெயில் காலங்களில் ஒரு சின்ன சாக்லேட் கூட விரைவாக உருகி நீண்ட நாட்களுக்கு அந்த வாசனை காருக்குள்ளே பரவ செய்யும். ரொம்ப ஹீட் இருக்கு இல்லையா, அது நம்ம சாக்லேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேஷ்போர்டில் வைப்போம், இல்லைன்னா காரினோட பின் சீட்டில் வைப்போம். அது வந்து வெயிலுக்கு ரொம்ப இமீடியட்டாக மெல்ட் ஆகி அதனோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளேயே பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சாக்லேட் அப்படின்னா கூட பரவாயில்ல, வேறு ஏதாவது உணவுகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த துர்நாற்றம் கண்டிப்பாக வீசக்கூடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கோடை காலங்களில் இந்த மாதிரி மெல்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள், சாக்லேட் இதையெல்லாம் வந்து காருக்குள்ளே வைச்சிட்டு போகவும் கூடாது, அதே மாதிரி அதை பயன்படுத்தவும் கூடாது முடிந்தவரை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நிழலில் வந்து கண்டிப்பாக காரை நிறுத்தணும். நிறுத்தும் பொழுது காரினுடைய 4 கண்ணாடிகளில் குறிப்பாக ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் அந்த லெஃப்டில் உட்கார்றாங்க இல்லையா, அந்த சீட்டில் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சுக்கு வந்து நம்மளுடைய அந்த கண்ணாடி கதவுகளை கொஞ்சமாக திறந்து வச்சிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஹீட்டு வந்து ரொம்ப உள்ளே போகாமல் கொஞ்சமாவது ஒரு காற்றினுடைய அந்த சர்க்குலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு இது. அதே வந்து நைட் நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த கார் கண்ணாடிகளில் வந்து இப்படி 1 இன்ச் 1/2 இன்ச் திறந்து வைக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் அதை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா சில பூச்சிகள் எல்லாம் நைட் நேரத்தில் உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நான் சொல்கிறது பகல் நேரங்களில், குறிப்பாக வெயில் காலங்களில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது நம்ம வாசலில் நிறுத்தும் பொழுது. அப்போ இதை பின்பற்றினா போதும், நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான ஒரு பாடல் உங்களுக்காக

0: கேட்ட பாடல் எஸ் வி பொன்னுசாமி மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. இன்றைக்கு நம்ம டீ டைம் நிகழ்ச்சியில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையமைப்பில் பார் மகளே பார் படத்திலிருந்தும், வி குமாரனுடைய இசையில் இருகோடுகள் படத்திலிருந்தும், நிறைவா வேதாவினுடைய இசையில் சிஐடி சங்கர் படத்திலிருந்தும் பாடல் கேட்டோம். இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான

0: அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தடையாக உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்திய ஓபன் உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று புவனேஸ்வரில் தொடங்கின. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள் ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ ஆன் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. கரெக்டா டீ டைம் முடிச்சுட்டு எல்லாரும் டீ பிரேக்ல டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு 4:02 நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஒரு கேம் விளையாடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன கேம் அப்படின்னா, விடுபட்ட வார்த்தைகளை நீங்க நிரப்பி அனுப்பணும். அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுல வந்து ஒரு வார்த்தை விடுபட்டு இருக்கும், அந்த வார்த்தையை நீங்க ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதனுடைய ரைட்டான ஆன்சர் நம்ம ஒரு பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படங்கள்ல இருந்து 12B படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில அழகான பாடலிலும் கூடவே திருடா திருடா படத்திலிருந்து ரகுமானுடைய மியூசிக்கும் போச்சு அழகான பாடலையும் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான முதல் விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, அறிவாளிக்கு டேஷ், அதாவது ஒரு ஸ்பேஸ் வார்த்தை போதும். அறிவாளிக்கு ஒரு டேஷ் வார்த்தை போதும். அந்த விடுபட்ட வார்த்தை என்ன அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த ஒரு கலக்கலான பாடல்

சுக்விந்தர் சிங் மற்றும் ஃபெபி மணி பான் அழகான பாடலோட நம்ம ஷோ வந்து ரொம்ப கலகலா ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு நம்ம கேம் ஷோல என்ன போறோம், என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுபட்ட வார்த்தைகள், அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில விடுபட்டிருக்கும், அதை ஃபில் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு ரமண முதலிபுதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா சொல்லியிருக்கிறாரு, அவரு வந்து வேற வார்த்தை அவர் பயன்படுத்திருக்காரு. ஓகே, பரவாயில்ல, அவர் ஒரு நல்ல ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பூர் முத்து, அவரும் வந்து கொஞ்சம் அதற்கு சரியான பதில் இல்லாம வேற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் யார் அப்படின்னா, கோணமலை ஆனந்தன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, பதில் அப்படின்னு சொல்லி வெறும் கேப் மட்டும் விட்டுருக்காரு. இன்னொரு நேயர், அடுத்த ஒரு நேயர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்து புதூர், அவரும் சரியான பதில் சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன். பாலசுப்ரமணியம், ராயம்பாளையம், அவினாசி, அவங்களும் வேறு மாதிரியான ஒரு பதில் தான். வீரதுரை, அரியலூர், சிங்கநல்லூர், ஜெயலட்சுமி, அன்புராணி, அவங்களும் ஒரு வார்த்தை ஒரு கேப் தான். அப்புறம் இன்னொருத்தர் கொழும்பம் கொண்டாடுலேருந்து ராமகிருஷ்ணன், அவரும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம வாட்ஸ்அப் அப்படி ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரும் வேற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே, அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிற சொல்லிடலாம். கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரு பொருத்தமான வார்த்தைன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம நேயர்கள் அனுப்புனது. இப்போ ஒரு நேயர் வந்து கடைசியாக ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு, பட் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடல. சரி, நான் கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அறிவாளிக்கு டேஷ் வார்த்தை போதும். அது என்ன வார்த்தை, அறிவாளிக்கு அரை வார்த்தை போதும். அதுதான் வந்து சரியான பதில். இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம ஒத்து போன மாதிரி பதிலாம் சொல்லியிருப்பீங்க. சரி, ஓகே, அடுத்த ஒரு க்வெஸ்சன் உங்களுக்காக சொல்லிடுறேன். எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் டேஷ். ஒன் மோர் அகைன், ஐ ரிபீட், எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் டேஷ். அந்த ஒரு கேப், அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த விடுபட்ட வார்த்தை என்ன அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய அழகான ஒரு பாடல்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: 4:17 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அழகான இதமான சூப்பரான பெப்பியான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இன்னைக்கு நம்ம அழகான ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம். அது என்ன கேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விடுபட்ட வார்த்தை, அதாவது நான் வந்து ஒரு சொல்லுல ஒரு வார்த்தையை விடுபட்ட வார்த்தையா சொல்லுவேன், அதை வந்து நீங்க ஃபில் பண்ணி உங்களுடைய சரியான ஒரு பதிலாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ரெண்டு படங்கள்லேருந்து அழகான பாடலையெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து கே.எஸ். சித்ரா மற்றும் மனு உன்னிமேனன் பாடின பாடல் திருடா திருடா படத்துலேருந்து கேட்டு ரசித்தோம். அந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் டேஸ். அதற்கு சரியான பதில் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் அப்படின்னு சொல்லி அதற்கு பக்கத்தில் ஒரு கேப், அதாவது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனும். அதற்கு வந்து களத்து புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் எண்ணியாங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகரத்திலிருந்து நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்களே போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. வீரதுரை அரியலூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காரு, என்னல் அப்படின்றது போட்டிருக்காரு. பீடம்பள்ளியில் வாசுதேவன் நல்லவை என்னல் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கோணமலை ஆனந்தன் நல்லவை என்னல் அப்படின்னு சொல்லி அவரும் ரிப்பீட் கொடுத்திருக்கிறாரு. கணேஷ் சிறுமுகை நல்லவை என்னல், ஓ இவரும் அதே தானா, எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கொழுமம் கொண்டான்லிருந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெரிந்த நல்லறிவு வேண்டும் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நல்லவே என்னல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரியா குமார் ஃப்ரம் உடுக்கம்பாளையம் பகுதியிலிருந்து, அடுத்து ஒட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் அம்பிளிக்கை கிருஷ்ணன் அவர் என்ன அனுப்பியிருக்கார் அப்படின்னா, நல்லதே என்னல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் விடை எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு இருக்காரு. இல்லை எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் டேஸ் அப்படின்னு சொல்லி இதற்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் திண்ணியர் அப்படிங்கறதான் அந்த விடுபட்ட வார்த்தை. எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணியார் திண்ணியர், அதுதான் ஒரு சரியான பதில். பட் இருந்தாலும் அதனுடைய ஒத்து போற மாதிரி தான் நீங்க எல்லாருமே அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்மளோட க்வெஸ்சனை எளிமையா கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அடுத்து ரைட் ஆன்சர் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முயற்சி இருந்தால் டேஸ் இல்லை, இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். முயற்சி இருந்தால் டேஸ் இல்லை, அது என்ன அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க.

கே கே மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடின பாடலை கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்றோம். நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். இன்னைக்கு நம்ம கேம் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா விடுபட்ட வார்த்தைகளை வந்து நம்ம விளையாண்டுருக்கோம். இப்போ ஒரு பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை கொஞ்சம் எளிமையா தான் கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்த பதிலை தான் அனுப்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, அந்த பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முயற்சி இருந்தால் டேஷ் இல்லை, முயற்சி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் மொத்த பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் மனு ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காரு. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர், பாண்டியன் நகர்லேருந்து சிவசங்கர், குகன் சிந்து, கோத்த

கிரி இவரும் ஒரு கிட்டத்தட்ட சரியான ஒரு பதில். அண்ட் அடுத்தது கோணமலையிலிருந்து ஆனந்தன் ராமகிருஷ்ணன், குழுமம் கொண்டான் பீடம்பள்ளி வாசுதேவன் கணேஷ், சிறுமுகை பணப்பள்ளி ஆணைக்கட்டியிலிருந்து குணசேகரன், புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கடேசன் மற்றும் பிருந்தா, அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அறந்தாங்கி விஸ்வம், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம் வீரத்துறை, அரியலூர் பகுதியிலிருந்து திருப்பூர் காஞ்சனா, ஹரிகரன் பெங்களூர், அஜய் மகா சரண்யான் திருப்பூர், பாலா வரதராஜ், கீதா சண்முகம் நகர்லிருந்து மூக்கனூர். ஓகே, நான் கேட்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி இருந்தால் டேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் முயற்சி இருந்தால் தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரியான பதில் தான், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. முயற்சி இருந்தால் முடியாதது இல்லை, முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கறதா. முயற்சி இருந்தால் முடியாதது இல்லை, பட் இருந்தாலும் தோல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முயற்சி இருந்ததுன்னா தோல்வி இல்லையே அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஒத்துக்காகணும். சரி, ஓகே, அடுத்து உங்களுக்காக வரக்கூடிய தரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நல்ல தொடக்கம் டேஸ் வெற்றி. நல்ல தொடக்கம் டேஸ் வெற்றி.

நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் ஷோ கரெக்டா 4:31 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கெட் செட் கோ த கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ஒரு நேரத்தில் இப்ப நம்ம கேட்டு ரசித்த இந்த பாடல் மனு, சுஜாதா மற்றும் கேரலின் பாடியது. இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்கப்பட்ட விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, நல்ல தொடக்கம் டேஷ் வெற்றி. அந்த விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு இப்ப சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், குகன் சிந்து கோத்தகிரி, நல்ல தொடக்கம் டேஷ் வெற்றி அடையங்கப்பா, கரெக்டான பதில் தான் அனுப்பிச்சிருக்காரு. பாண்டிநகர் சிவசங்கர் இந்திராணி என்ன சொல்லியிருக்காங்க, சிறந்த வெற்றி அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியா கோபாலகிருஷ்ணன், களத்து புதூர், வரதராஜ் கீதா, சண்முக நகர், மூக்கனூர், சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன், மனோ ரெட்ஃபீல்ட்ஸ் சரியான ஒரு பதில், அண்ட் திருப்பூர்லிருந்து பாலா, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர், மூக்கனூர் பகுதியிலிருந்து. அதற்கப்புறம் நிறையா நேயர்கள் வந்து எல்லா கொஸ்டினுக்குமே பதில் அனுப்பின நேயர்கள் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக யார் அனுப்பினா, ஷீலாராணி ஜோதிநகர் அவங்களும் ஒரு சரியான பதிலும், அன்புராணி சென்னையிலிருந்து சரியான ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு நேயர் யார் அப்படின்னா ஹரிகரன், அவர் ஒரு சரியான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நல்ல தொடக்கம் டேஷ் வெற்றி, அதாவது நல்ல தொடக்கம் பாதி வெற்றி. ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்ம பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒன்று பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நல்ல தொடக்கம் பாதி வெற்றி. இன்னும் சில இடங்களில் வந்து மழை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை வந்து வீடியோ எல்லாமே கூட போட்டிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. இங்கேயும் வந்து மழை வர மாதிரி தான் இருக்கு, பட் கொஞ்சம் மோடமாக கூட போட்டிருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, சரி மழை வந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி. இது ரிலேட்டடா இப்போ நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துடலாமா, மழை வந்தால் டேஷ் மணக்கும். மழை வந்தால் டேஷ் மணக்கும், இதற்கு சரியான அந்த விடுபட்ட வார்த்தை பதில் என்ன அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு.

கே கே மற்றும் பிரசாந்த் நீ பண்ண நல்ல ஒரு பெபியான பாடலை கேட்டு ரசிச்சோம். நீங்க கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது கெட்ஸ் இட் கோ. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று மாலை 5-2 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுநர் மனோகரன் மாசானம் அவர்கள். இந்த பாடலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம மழையை பத்தி பேசணும். நிறைய இடங்கள்ல மழை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடா ஒரு விடுபட்ட வார்த்தை கொடுத்தோம். மழை வந்தால் டேஸ் மணக்கும். அந்த விடுபட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சரியான ஒரு பதில தான் அனுப்பியிருக்காங்க, பட் தொடர்ந்து நம்ம அதே நேரில் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. சாவக்கட்டுப்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி, ராயம்பாளையம் அவினாசியிலிருந்து பாலசுப்ரமணியம், அதனை தொடர்ந்து இன்னும் அதே நேரில் தான் ரிப்பீட்டா நிறைய அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. மகுடேஸ்வரி நாகேந்திரன் அவங்களும் ஒரு சரியான ஒரு பதில்

சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகரிலிருந்து சரியான பதில், அன்புராணி சரியான ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க. பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், ஜலத்தூர் பகுதியிலிருந்து திருநாவுக்கரசு நந்திகா சரவணம்பட்டி, மனவை சந்திரசேகர் சரியான ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மழை வந்தால் மண் மணக்கும். சரியான பதில் எல்லாருமே கிட்டத்தட்ட அனுப்பியிருக்காங்க. மழை வந்தால் மண் மணக்கும். உங்களுக்கு அடுத்ததா ஒரு விடுபட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உழைத்த கை ஒரு நாளும் டேஷ். உழைத்த கை ஒரு நாளும் ஒரு டேஷ்.

அனுபமா மற்றும் சுரேஷ் பீட்டர்ஸ் பாடின ஒரு சாங் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது கெட்ஸ் இட் கோ. உழைத்த கை ஒரு நாளும் ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் இன்னும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஆலங்கொம்பு தண்ணீர் மடம், விஜயகுமார் திருப்பூர் பாலா, அதனை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, கோகுல் கமலேஷ் ஸ்ரீ ரித்வி உமாகணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து, முத்துலட்சுமி மற்றும் ஈஸ்வரி அன்புராணி, மற்றும் நிறைய நேயர்கள் வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அனுப்பின நேயர்களே தொடர்ந்து அனுப்பியிருக்காங்க. இப்ப யார் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்களே தெரியலைங்க அப்படின்னு சொல்லி மதுக்கரை பெரியசாமி ஆஹா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு சரியான பதில கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். உழைத்த கை ஒரு நாளும் உழைத்த கை ஒரு நாளும் வெறுமையாகாது, இதுதான் சரியான பதில். ஓகே, நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எளிமையா ஒண்ணு கொடுத்துடலாம் கண்டிப்பா. பொய் சொன்ன வாய்க்கு டேஷ் கிடையாது, கண்டிப்பா இது சரியா பதில் அனுப்பிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொய் சொன்ன வாய்க்கு டேஷ் கிடையாது.

சரியா தவறா அப்படிங்கிற ஆன்சர் வந்து இப்ப நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சரியா தவறா அப்படின்னு சொல்லி சமந்தா எட்வர்ட் மற்றும் ஃபெபி மணி மாதங்கி பாடின அழகான பாடலை கேட்டு ரசிச்சோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்கப்பட்ட ஒரு எளிமையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பொய் சொன்ன வாய்க்கு டேஷ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். எல்லாருமே எக்ஸாக்டா சரியான பதில் திருப்பூர் பாலா, மணி நகரம், மதுரை ஐஸ்வர்யா, மித்ரன் மற்றும் அக்ஷயா, மீனாட்சி, திருப்பூர் காஞ்சனா, அதற்கு அடுத்தபடியாக கோகுல், கமலேஷ், ரித்வி, உமா, கணேஷ், சிறுமுகை பகுதியிலிருந்து, பூலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், அறந்தாங்கியிலிருந்து விஸ்வம் பெருமாள் சாமி, சாவக்கட்டு பாளையம், சென்னையிலிருந்து பிரமீலா, நெக்ஸ்ட் வியன் இளங்கோ, சாமி செட்டி பாளையம், ஜோதிநகர் அஜய் மகதி, அண்ட் சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, கோணமலை ஆனந்தன், பீடம்பள்ளி வாசுதேவன், அள்ளி நகரம் மகாதேவன், மனோ, ரெட்ஃபீல்ஸ் அண்ட் குகன், சிந்து, கோத்தகிரி அவங்களும் சரியான ஒரு பதில், பாண்டியன் நகர்லிருந்து சிவசங்கர், இந்திராணி, ஹரிகரன் அண்ட் எம் எஸ் ஆர் மணியம், கீழ் கோத்தகிரி பகுதியிலிருந்து வரதராஜ், கீதா, சண்முகநகர், மூக்கனூர் பகுதியிலிருந்து செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன், களத்து புதூர் அண்ட் நந்திகா, சரவணம்பட்டி பகுதியிலிருந்து ஜலத்தூர், திருநாவுக்கரசு, வீரதுரை, அரியலூர் வீரதுரை. ஓகே, எல்லாருமே சரியான ஒரு பதில் தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ அனுப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேயரும் ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான், அவரும் ஒரு சரியான பதில் தான். சரி ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே எக்ஸாக்ட்லி ரைட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஷோனோட பிகினிங்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விடுபட்ட வார்த்தைகள் ரொம்ப அழகாக போச்சு. நீங்களும் சரியான ஒரு பதில் அனுப்பியிருந்தீங்க. அனுப்பின எல்லா நேயர்களுக்கும் வார்த்தைகளோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜி பிரபுகுமார். இப்போ நம்ம ஷோனோட என்ன உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல் திருடா திருடா படத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம், அதாவது 12B படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போஷனிலும் அண்ட் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில திருடா திருடாலிருந்தும் பாடலை கேட்டு ரசிச்சோம். அண்ட் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம 5 மணிக்கு சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, நேரலையில் வழிகாட்டுகிறார் துறை சார்ந்த பயிற்றுனர் மனோகரன் மாசானம் அவர்கள்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அஞ்ச தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கான கட்டமைப்பு

வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் சென்ற நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி

0: தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகலாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம சனிக்கிழமை மாலை பொழுதுகளில் நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. நம்ம மகிழ்ச்சியில் பேசுவதற்காக வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கூடிய தான் இன்னைக்கு நம்மோடு ரொம்ப விரிவாக விளக்கமாக பேச போகிறாங்க. துறை சார்ந்த பயிற்றுனரான துறை சார்ந்த வல்லுநரான மனோகரன் மாசானம் அவர்கள், வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இந்த மாலை நேரத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் ஆக நினைக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து உருவாகியிருக்காங்க. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயமா இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு அடிப்படையில் ஒரு தொழில் முனைவோருடைய மனநிலை அப்புறம் சிந்தனை எப்படி சார் இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்க சார்.
3: அருமையான ஒரு கேள்விங்க.
2: சரிங்க.
3: ஆக்சுவலி இந்த நாட்டை வந்து நடத்துகிற ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து எரிபொருள் அப்படிங்கிறது தொழில் முனைவோர்கள் தான்.
2: ஓகே.
3: அவங்க தான் மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க, எக்கச்சக்கமான நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஒரு கதை சொல்கிறேன் சார், அதோட ஆரம்பிச்சிடலாங்க.
2: சொல்லுங்கள் சார்.
3: மூன்று நண்பர்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. மூன்று பேரும் வேறு வேறு துறையில் இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட்றப்ப மட்டும் மொத்தமாக உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவாங்க.
2: ஓகே.
3: அது நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறைய விஷயங்களை பற்றி அந்த லஞ்சில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அரசியல், ஃபேமிலியை பற்றி என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் மாறாமல் ஒன்று இருக்குது. என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நண்பர் வந்து தினம் அவர் வந்து மதிய உணவுக்கு எடுத்துகிட்டு வர்றது இட்லி மட்டும்தான். ரெண்டாவது நண்பர் உப்புமா, மூணாவது நண்பர் பூரி.
2: ஓ சரி.
3: இது 15 வருஷமாக இதே தான், ஒரு நாள் தவறாமல்.
2: ஓகே ஓகே.
3: இப்போது ஒரு நாள் அப்படி சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கையில் இந்த இட்லி சாப்பிட்ற நண்பருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துருச்சு. அவர் வந்து இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, ஏன்னா 15 வருஷம் டெய்லி இட்லியா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எனக்கு இட்லி வந்துருச்சு அப்படின்னா இந்த தொழிற்சாலையோட மேல் மாடியிலேருந்து குதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. மற்ற நண்பர்களும் அவங்களுக்கும் அதே மன உளைச்சல் இருந்திருக்கு. ஓகே, நானும் அதை வழிமொழிகிறேன் அப்படின்ட்டாங்க. சனி ஞாயிறு முடிஞ்சது, திங்கள் வந்துச்சு, லஞ்ச் பேக் வந்தாங்க, திறந்தாங்க, அதே இட்லி, அதே உப்புமா, அதே பூரி. இப்போ இந்த இட்லி நண்பர் வந்து சொன்னதை செய்கிறவர் நேரம் எழுந்திரிச்சாரு, பயங்கர கோபத்தோடு விறுவிறுனு மேலே போனார், குதிச்சிட்டாரு.
2: ஐயோ.
3: தொடர்ந்து இந்த உப்புமாவும் பூரியும் அவங்களும் குதிச்சிட்டாங்க.
2: ஓகே.
3: நல்வாய்ப்பாக அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, கை கால் அடிபட்டுருக்கு. நண்பர்களாக சேர்ந்து அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூவில் இருக்காங்க மூணு பேரும். இந்த மூணு பேரோட மனைவி வந்து ஐசியூக்கு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இட்லிக்காரரோட மனைவி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கார் பாருங்க அவர், இந்த 15 வருஷமாக நான் இட்லி கொடுத்துட்ருக்கேன், அவருக்கு அது பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போகிறான்னு நினச்சேன். எனக்கு வேணாம்மா, ஒரு தோசை கொடு, வேறு ஏதாவது கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். அவர் கேட்கவே இல்லை, நான் அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு தொடர்ந்து அதுவே கொடுத்துட்டேன். அதை கூட சொல்லாமல் இருந்திருக்காரு பாருங்க, என்ன ஒரு முட்டாள் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உப்மா அவரோட மனைவி வந்து, அடா அதை விடுங்க, நம்ம தான் அதை கொடுத்து விட்டோம், இவங்க மூணு பேர் மூணு வெரைட்டி தானே கொண்டு வர்றாங்க, அவங்களுக்குள்ள ஷஃபிள் பண்ணி சாப்பிட்ருக்கலாமே, அப்படி சாப்பிட்ருந்தா கூட வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவங்க இது சாப்பிட வேண்டி வந்திருக்கோம், இதை கூட யோசிக்கலைங்க எல்லாரும், எங்காலும் அதை விட பெரிய முட்டாள் அப்படின்னு இருக்காங்க. இந்த பூரிக்காரோட மனைவி சும்மா இருக்குமா, என் கோபத்தை உங்களால் அலையிடவே முடியாது, உலகத்தில் என் கணவன் மாதிரி ஒரு முட்டாள் எவனும் இருக்க மாட்டான், ஏன்னா டெய்லி பூரி சமைச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதே அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: சரி சரி.
3: இப்போ அதை கேட்குற எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. இந்த பூரி எடுத்துகிட்டு போனவர் வந்து யாரும் இல்லை, நானும் இந்த தொழில் பண்ணுற எல்லாரும் தான் லிட்ரலி.
2: ஓகே ஓகே.
3: என்ன, நாங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது
2: சரி
3: என்ன செய்கிறோம்னு தெரியாமல், ஒரு கவனம் புரிதல் இல்லாமல், ஒரு லூப்பில் மாட்டுற மாதிரி திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப ரோபோட் மாதிரி ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம்.
2: ஓகே ஓகே.
3: ஸோ எல்லா தொழில் முனைவருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை அது. ஸோ இப்போ நாம் அடிப்படையாக அவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை சிந்தனை இருக்கணும் அப்படின்னா, ஒரு தொழில் செய்கிறது அவங்களோட கோர் காம்பிட்டன்சியாக இருக்கணும், அதாவது அந்த துறையில் நிபுணத்துவம் உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு இட்லி விற்கிற ஒருத்தராக இருந்தாருனாக்கா அவர் அளவுக்கு அந்த இட்லியும் சட்னி சாம்பாரும் வேற யாரும் செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு அனுபவமும்

0: நிபுணத்துவமும் அவருக்கு இருக்கணும்.
1: ஓகே,
0: இப்படி ஒவ்வொரு தொழில் அந்த நிபுணத்துவம் இது கோர் காம்பிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிபுணத்துவம் இருக்கிற தொழில் தான் செய்யணுமே தவிர யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணாங்கன்றதுக்காக நான் ஒன்று பண்ணக்கூடாது.
1: பூரி மனநிலையில்
0: இருக்கக்கூடாது. பெருமைக்காக ஒரு வேலையும் செய்யக்கூடாது.
1: சரி,
0: இது ரெண்டு. மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு தொழில் செய்யும்போது விஷன் அண்ட் மிஷன் இந்த ரெண்டும் அவங்களுக்கு இருக்கணும்.
1: சரி,
0: அன்றாடம் செய்ய வேண்டிய பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும், அது அது அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய செயல்களை செய்யணும். ஆஸ் வெல் அஸ் அடுத்த 5 வருஷத்தில், அடுத்த 10 வருஷத்தில் என்னோட தொழில் அல்லது வியாபாரம் நிறுவனம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். முடிஞ்சால் அவங்க வந்து எழுதி வச்சுருக்கணும். மட்டும் இல்லாமல் தங்களுடைய பணியாளர்களுக்கும் நிறுவனத்தை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே அதை தெரியப்படுத்தியிருக்கணும். அப்போ தான் இது மொத்தமாக ஒரு டீம் ஒர்க்காக அதை செஞ்சு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்.
1: ஆக்சுவலாக அடிப்படை சிந்தனை இப்படி தான் இருக்கணும்,
0: இருக்கணுங்க.
1: ஓகே, இந்த பூரி மனநிலைமை அந்த அந்த ரெண்டு
0: மணி தான் இருக்கும், சிக்கி போயிருக்கோம். அதில் அந்த மூணு பேருமே அப்படி தான்.
1: சரி,
0: கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசித்து செயல்படணும்.
1: ஓகே சார், ரொம்ப அழகாக ஒரு இட்லி பூரி உப்மா கதையோடு ஆரம்பிச்சிருக்கீங்க நிகழ்ச்சியை. கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் கூட ஒரு தொழில் முனைவோருடைய அடிப்படை சிந்தனை எப்படி இருக்கணுங்கிறது இந்த கதை மூலமாக நமக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்செவ்வானம் வழிகாட்டி.

0: ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை வச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ஒரு நாளை ஒரு தொழிலில் திட்டமிடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. எப்படி சார் ஒரு தொழில் முனைவர் அவர்களுடைய ஒரு நாளை திட்டமிடுறது, அதன் மூலமாக என்னென்ன பயன்கள் அவங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தொழில் முனைவர்கள், அது பெரிய நிறுவனமாக இருக்கலாம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் நடத்துகிற அந்த நிறுவனமாக இருக்கலாம்,
0: சரி,
1: அவங்க வந்து தற்செயலாக ஒரு நாளை வந்து கடத்திக்கிட்டு இருப்பாங்க.
0: ஓகே,
1: நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லூப்பில் மாட்டியிருக்கோம், தெரியாமல் அந்த லூப்பில் இருப்பாங்க.
0: தொழில் தன்னையை நடத்திக்கு நினச்சிருப்பாங்களோ,
1: அதுவும் இருக்குங்க, கிட்டத்தட்ட அப்படி தான். தொழில் தான் அவங்களும் நடத்துது, அவங்க தொழில் நடத்துறது இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க.
0: சரி சார்.
1: அந்த மாதிரி தற்செயலாக இல்லாமல் ஒரு சில ஒரு ஒழுக்க முறைகளை நமக்குள்ளே வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து சிறப்பாக செயல்பட முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சோலோ பர்னர், விச் மீன்ஸ் ஒரே ஒரு நபர் தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அது நடத்துகிறவங்க தினம் வந்து காலையில் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு டு டூ லிஸ்ட் போடணுங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கலாம்,
0: ஓகே,
1: ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் கூட இருக்கலாம், பட் அது எசென்ஷியல்.
0: ஓகே,
1: அது இருக்கும்போது ஒரு நாளில் நான் என்ன செய்கிறேங்கிற ஒரு கிளாரிட்டியோடு அந்த நாளை தொடங்குறது அப்படிங்கிறது சரியாக இருக்கும்.
0: ஓகே,
1: இன்பிட்வீன் அது ஒரு ஒரு நாள்லேயும் சில நேரங்களாக இருக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு விஷன் ஒன்று இருந்துச்சு, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான், ஒரு உத்தியை வந்து பிளான் பண்ணுற, திட்டம் போடுறதுக்கான நேரத்தை வந்து அவங்க குவாலிட்டியாக ஒதுக்கணும். அந்த நேரத்தில் வேறு எதுவுமே செலவு பண்ணாமல் அதை பற்றி மட்டுமே நம்ம அவங்க தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும்.
0: இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது சார், என்னென்ன மாதிரி திட்டங்கள், ஒரு பொதுவான விஷயங்கள் அதை சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி திட்டம் இருக்கணும் அவங்களுக்கு?
1: இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட தொழிலிருந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு நகை தொழில் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் வந்தாச்சுன்னா வேலை செய்கிறவங்களுக்கு எதாவது அலோகேட் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி எதெல்லாம் எனக்கு டெலிவரி இருக்குது, எந்த நேரத்துக்கு அதை நம்ம கொடுக்கணும், பேமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் நம்ம அதை கலெக்ட் பண்ணணுமா, இப்போ சோசியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நம்ம பண்ணுறோம்னா அதுக்கான டிசைன்ஸ் வந்து ரெடியாக இருக்கா இல்லை பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை வந்து திட்டம் போடணும். அதை காலையிலே நான் எழுதிடுறது, இது இது நான் செய்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும், ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம அப்டேட் கொடுக்கணும், டெலிவரி கொடுக்கணும், வாட் எவர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லிஸ்ட் பண்ணுறோம். திரும்ப வந்து மாலை போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட வேலை இடத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த டு டூ லிஸ்ட்டை மறுபடியும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணணும். எத்தனை வேலையை வந்து டிக் அடிச்சிருக்கோம், எத்தனை வந்து பெண்டிங் வச்சிருக்கோம்,
0: மொத்தமாக செய்யாத
1: அப்படி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மறுநாள் அதை செய்யணுங்கிறது. இது ஒரு ஹேபிச்சுவலா பழக்கமாக வந்துருச்சு, நம்ம மூச்சு விடுற மாதிரி நம்ம ஒரு பழக்கமாக இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த தொழில் வளர்ச்சி நோக்கி போகிறத வந்து தடுக்கவே முடியாது. அது போக ஒரு நாள் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே நம்ம தொழில் வந்து நம்ம நேரத்தை நிர்ணயம் பண்ணப்படக்கூடாது, நாம வந்து நம்ம நேரத்தை நிர்ணயம் பண்ணணும். ஒரு நாளில் இப்போ ஒரு 5 மணி நேரமோ இல்லை 7 மணி நேரமோ நான் வந்து என்னோட அலுவலகத்தில் இல்லை தொழில் இடத்துல நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 5 மணி நேரம் 7 மணி நேரத்தில் நான் என்னென்ன வேலைகளை எவ்வளோ எவ்வளோ நேரம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் போடணும். இப்போ நான்லாம் வந்து என்னென்னா அலுவலகத்தில் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுருக்கேன், சோசியல் மீடியாவுக்கு ஒரு நேரம் வச்சுருக்கேன், அது மாதிரி நம்ம ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து உண்மையிலே ஆக்கப்பூர்வமாக ப்ரொடக்டிவான ஒரு நாளாக
0: நேரத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம்.
1: கரெக்டுங்க, வீட்டில் கிளம்பும்போது ஒரு திருப்தி மனநிலை நமக்கு கிடைக்கும், இன்றைக்கி வந்தோம் நம்ம வேலையை சரியாக செஞ்சுருக்கோம், ஒரு நாள் ஒரு ஸ்டெப் வந்து நம்ம வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நகர்ந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா அது ஒரு திருப்தி மனநிலையோடு நம்ம வீட்டுக்கு போவோம்.
0: இது சார், இப்போ வந்து நீங்கள் இந்த திட்டமிடல் இருக்குல்லங்க சார், இப்போ வந்து அது ஒரு நபர் ஒரு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா ஒரு திட்டம் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இருக்கு, அவங்க எப்படி சார் திட்டமிடணும்?
1: அங்கே வந்து ரொம்ப ஈஸிங்க சார், அது வந்து ஒரு ஒருத்தரோ இல்லை பல பேரோ பார்ட்னரோ இருக்கிற நிறுவனமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து இந்த டே டு டே ஆக்டிவிட்டியில் தினசரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பார், அவர் தான் இப்போ நாம் பேசுகிறது வந்து அவரை பற்றி தான், ஒரு தொழிலில் நிர்வகிக்கிற அந்த தொழில் முனைவரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பார்ட்னர்ன்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராகவும் இருக்கலாம், ஒர்க்கிங் பார்ட்னராகவும், ஒர்க்கிங் பார்ட்னர் அவங்களோட ரோலை மட்டும் டிஃபைன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது.
0: ஓகே,
1: இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னருக்கு பெருசாக வேலையில் மாதத்துக்கு ஒரு மாதிரி அக்கௌண்ட் செக் பண்ண போதும்.
0: ஓகே,
1: இந்த ரன் பண்ணுற மேனேஜ் பண்ணுற அந்த தொழில் முனைவர் வந்து
0: ஓகே
1: தன்னோட நாளை வந்து இப்படி திட்டம் போடுறது சிறப்பாக இருக்கும்.
0: சிறப்பாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது சார். இந்த ஒரு நாள் திட்டம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க சார், அதுலேயும் கூட தொலைநோக்கு திட்டம்னு ஒன்று சொன்னீங்க, இந்த தொலைநோக்கு திட்டத்தை பற்றி சொல்லுங்க சார்.
1: இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தற்செயலாக ஒன்று நடக்குது, ஒரு குரோத் வருது, சந்தையோட தேவை இருக்குது, நம்மக்கிட்ட வர்றாங்க, நம்ம வாடிக்கையாளர் திரும்ப திரும்ப வர்றாங்க, இது ஒரு விதமாக நடந்துட்டு தான் போக போகுது. பட் அது தொழில் தன்னையே வளர்த்துக்கும், உண்மையிலே நல்ல விதமான தொழில் பண்ணால் அது தன்னையே வளர்த்துக்கும், ஆனால் அதை தாண்டி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வேணும். எனக்கு நான் வந்து நான் நினச்சதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு நம்ம சில வேலைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
0: இப்போ டே டு டே திட்டம் போட்டாச்சு சார், இப்போ நான் வந்து டெய்லி வர்றேன், அன்னைக்கு உண்டான வேலைகளை மட்டும் நான் செய்யணும்.

0: திட்ட போட்டு. இப்ப இந்த தொலைநோக்குக்கு எந்த இடத்துல சார் எனக்கு வாய்ப்பு இருக்கு?
1: ரொம்ப சிம்பிளுங்க சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நான் வந்து ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் மீடியம்ல மீடியால மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு சொல்றேன், கஸ்டமரை வந்து லீட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ வர்றாங்க லீடு, அது எவ்வளோ சேலாக கன்வெர்ட் ஆகுதுங்கிற ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணலாம். எதில் எஃபெக்டிவாக இருக்குது, எதில் வேஸ்ட்டாக நம்ம டைமும் பணமும் செலவு பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணலாம்.
0: ஓகே,
1: ப்ரொடக்டிவாக இருக்கிறதுல அதிகமான நேரம் தான் நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நின்று நிதானமாக அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணும்போது தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
0: ஓகே,
1: இல்லை அப்படின்னா என்னன்னா தொடர்ந்து நம்ம ஒரு வேலையை சடங்கு மாதிரி செஞ்சுட்டு இருப்போம். அவுட்கம் எப்படி வருது, எதுலேருந்து சரியாக வருது, எதுலேருந்து சரியாக வரல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு இல்லாமல் போகும். இதுதான் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு 30% குரோத் இருக்கணும்னா மந்த் ஆன் மந்த் அந்த குரோத்துக்கு எவ்வளோ சதவீதம் வந்து என்னோட வளர்ச்சி இருக்கணும், அதுக்கு எத்தனை வாடிக்கையாளர்கள் வேணும், இப்போ இருக்கிறது சரியா இருக்கா, இல்லை அதிகமாக்குறதுக்கு வேற ஏதாவது நான் வேலை பண்ணணுமா, அந்த மாதிரியான வேலைகள் அப்பார்ட் ஃப்ரம் டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம சில வேலைகளை பண்றது.
0: ஓகே ஓகே, அன்னைக்கித்த வேலைக்கும் நான் நேரத்தை ஒதுக்கணும்,
1: தொழில்
0: பண்றோம் ஒரு தொழில் முனைவோரா வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு நம்ம சார்ந்த தொழில் செய்யறவங்களும் இருப்பாங்க, இன்னும் அதர் பிசினஸும் நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்களதெல்லாம் வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம செய்யற தொழில் மட்டும் அது ஏதோ லாஸ்ல போற மாதிரியோ ஒரு மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கு சார். அவன்லாம் சாதிக்கிறாங்க, நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்குல்ல சார். இது வந்து தொழில் முனைவோருக்கு ஏத்த மனப்பான்மையா இல்லை, ஆனாலும் கூட அந்த மன அழுத்தத்தை தவிர்க்க முடியலையா, அது எப்படி சார்?
1: இல்லை இப்போ அதை வந்து ஹேண்டில்லாம் பண்ண முடியும். நீங்கள் மன அழுத்தங்கிறது ஒரு இன்னெவிட்டபிள் தான் லிட்ரலி. இன்னொரு எனக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது என்ன அப்படின்னு
0: கேட்டிங்கனாக்கா,
1: தன்னை சார்ந்தவங்ககிட்ட, குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட, தன்னோட பணியாளர்கள்கிட்ட, ஈவன் பங்குதாரர்கள்கிட்ட எல்லா இடத்துலையுமே வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேங்கிற மாதிரி இவங்க காமிச்சுப்பாங்க.
0: ஓகே,
1: அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் எதார்த்தம்.
0: ஒரு பிஸியாக சொன்ன மாதிரி எப்பவுமே தொழில் செய்கிறவர் ஒரு அவசரத்துலேயே இருப்பார்
1: இருப்பாருன்னா, அதாவது தான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படி ஒரு முகமொழியை போட்டுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்னன்னா அந்த முகமொழி தான் உண்மையான முகம்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இவங்களே. உண்மையிலேயே தொழில் செய்கிறவங்க நேரத்தை சரியாக நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து அப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து சில நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் நான் சொன்ன மாதிரி அலுவலகத்துக்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தொழில் முனைவர் வந்து தன்னோட வாழ்க்கை முறையிலேயே ஒரு நேரத்தை வச்சுக்கணும்.
0: சொல்றது பார்த்தா டென்ஷனே இல்லாமல் தொழில் பண்ணலாம்,
1: பண்ண 100% பண்ண முடியுங்க. என்னன்னா மனசு உடம்பும் நம்ம வந்து சொல்றத கேக்குது அப்படின்னா நம்ம மத்த உலகத்துல எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம்
0: சார். வேலைக்கு போகலாம் சார், வேலைக்கு போறது வந்து நம்ம மேலதிகாரி ஒரு விஷயத்த செய்யறாரு, அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும்.
1: கரெக்ட்.
0: அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வர்றோம், அங்கே கொஞ்சம் குடும்பத்தோட. ஆனா தொழில் முனைவோருக்கு வந்து அந்த மாதிரி தருணமே கிடைக்கிறது
1: இல்லைங்க சார். வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, சௌரியமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க வந்து ஒரு மொத்த ஒரு 5-6 லேயர் இருக்குன்னா அது ஒரு லேயர்ல அவங்களுக்கான வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க.
0: ஓகே,
1: இந்த மொத்த லேயரையும் ரன் பண்ற வேலை தான் தொழில் முனைவரோட. அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட புரிதல்ல இருந்து என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றது, தனக்கான நேரத்தை கொஞ்சம் இன்னும் அதிகமா அவங்க செலவழிக்கணும்.
0: ஓகே,
1: அது வந்து எந்த வகையில் இருக்குன்னா, இப்போ நான் என்னோட பல நண்பர்கள் வந்து சமயத்தில் நான் பார்க்குறேன், தொழில் செஞ்சாலே ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லைங்கிறது ஒரு அடிப்படையாக
0: வச்சிருக்காங்க. அடிப்படையில் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு,
1: இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இவங்க உள்ளுக்குள்ளே ஏற்றிக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுன்றதை சொல்லவே வேண்டியதில்லை, அது அவங்களுக்கே தெரியும்.
0: ஓகே,
1: உடல் பயிற்சிக்கோ இல்லை தன்னோட ஹெல்த்துக்கான நேரத்தை வந்து இவங்க குவாலிட்டியாக செலவு பண்ணுறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்மளோட ஹெல்த்துக்காக உடம்புக்காக உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா மொத்த வாழ்க்கையுமே அர்த்தமற்றது. நம்ம சம்பாதிக்கிறதோ நம்ம பெரிய சமுதாயத்தில் உருவாகிறதோ பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அது இல்லை. அப்போ ஹெல்த்தியாக இருந்தாலே மனநிலை வந்து ஹெல்த்தியாக மாறும். அப்புறம் என்னோட இன்னொரு ஒரு பீஸ் ஆஃப் சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கிறதுக்கு அவங்க ஒரு நேரம் செலவு பண்ணணும்.
0: ஓகே,
1: குறைஞ்சது ஒரு 10 பக்கமாவது ஒரு நாளைக்கு அவங்க வாசிக்கணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ரிக்வஸ்ட்.
0: ஓகே,
1: இதை வந்து பண்ணனா ஏதாவது நம்ம தொழிலில் வளர்ந்துருவோனா, தொழில் சார்ந்து தான் வாசிக்கணுமா அப்படிலாம் இல்லை, எதை வேணாலும் வாசிக்கலாம். பிளஷர் ஆஃப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, எனக்கு வாசிக்கிறதுல இந்த வகையான புத்தகங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வாசிக்கலாம், தப்பே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாரிட்டி தான். நான் வந்து அதுக்கான நேரம் ஒதுக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு எல்லாருமே ஒரு போய் சொல்லிடுவாங்க, எனக்கு எங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ஒரு கல்யாணம் முடிக்காத ஒரு வாலிபன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு யாராவது நேரம் போட்டு கொடுக்கணுமா?
0: கிடையாது.
1: இல்லை ஒரு பிசினஸ் மீட்டிங் ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்டை பிடிக்க போகணும்னா அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லை, பிரியாரிட்டி தான் அதுல விஷயம். அது குவாலிட்டியாக நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத ஒரு ஸ்ட்ரிக்டாக நமக்கு நாமளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து உண்மையிலே மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு.
0: அப்போ வந்து 100% வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே தொழில் செய்யலாம், ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாங்கிறீங்க.
1: ஆமாம்.

0: கண்டிப்பாக இருக்க முடியுங்க.
1: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மன அழுத்தம் இல்லாமல் எப்படி தொழில் பண்ணுறது, அதை எப்படி நம்ம நேர கட்டுப்பாடு வச்சுட்டு எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்துக்காகட்டும் அல்லது வாசிப்புக்கு கூட நேரம் ஒதுக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து நம்மோடு பேசிட்டு இருக்காங்க துறை சார்ந்த பயிற்றுநரான மனோகரன் மாசானம் அவர்கள். சார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்தீங்க. அதுவும் கூட யதார்த்த காலத்தில் எப்படி தொழில் முனைவோர் செயல்படணும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக பகிர்ந்துட்டுருக்கீங்க. சார், இப்போ ஒரு தொழில் முனைவோருக்கு இருக்க வேண்டிய அந்த குவாலிட்டிஸ் அல்லது வளர்த்து கொள்ள வேண்டிய அந்த பண்பு நலன்கள் என்னென்ன? சார்,
2: சூப்பர். ஆக்சுவலி ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து ஸ்பீட் ஆஃப் த இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க.
2: ஒரு பிஸ்னஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ உற்சாகமாக எவ்வளோ ஒரு ஒரு நேர்மறையான சிந்தனையோட பாசிட்டிவ் வைபாக இருக்காங்கங்கிறத இன்டைரக்டாக எல்லாருமே அவர் அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க தொழில் சார்ந்த அவங்களோட பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை வெண்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு உற்சாகமான ஒரு தொழில் முனைவரை வந்து விரும்புவாங்க. அவங்களோட தொழில் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து இவங்க நான் அப்படி இருக்கேன், அதனால் அதையும் நான் உதாரணமாக சொல்கிறேன். இக்கிகை அப்படின்னு ஜாப்பனீஸோட ஒரு மெத்தட் இருக்குங்க, பர்பஸ் ஆஃப் லிவிங். ஏன் என்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து சின்ன வயசுலேயே ஒருத்தரோட இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒருத்தருமே சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இதை அவங்க கண்டுபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னு
1: கேட்டிங்கன்னா, இதை சார் பிறந்ததுக்காக என்ன காரணமாக அப்படி
2: ஒரு நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸ், நமக்கான மனநிறைவு கொடுக்குற ஒரு நோக்கம்.
1: ஓகே.
2: அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒன்று வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய வரும், வேறு யாரை விட நம்ம ரொம்ப அருமையாக செய்வோம். அது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதை செய்யும்போது நமக்கு நேரம் காலம் எதுவுமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அது திரும்ப அவ்வளோ ஆர்வமாக விரும்பி நம்ம செய்வோம். மூணாவது, மற்றவங்களுக்கும் அது பயன்படணும். அதுக்கு அவங்க பே பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஒரு தொழில் முனைவர் வந்து அதை ஒரு கெரியராக மாற்ற முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு யாரும் வந்து பேட்டிங் பண்ணுறது ப்ரொஃபஷனாக யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஹீ லவ்ஸ் இட். அதனால அவர் வந்து அதை உயரத்தை அடைஞ்சார். நமக்கு வந்து அது ஒரு கெரியராக மாறுதோ இல்லையோ, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தொழிலில் ஈடுபட்டுருப்போம், அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நமக்கான இக்கியை நம்ம கண்டு. எனக்கு வந்து ஒரு பேட்மிண்டன் விளையாடுறது உதாரணத்துக்கு. சில பேர்த்துக்கு வந்து என்னோட நண்பர்களை பார்த்துருக்கேன், கரோக்கியை போட்டுட்டு பாட்டு பாடுவாங்க.
1: சரி சார்,
2: அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏதோ ஒன்று ஒரு மேட்னஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு பைத்தியகாரத்தனமும் மற்றவங்க பார்க்குறது சொல்லுவாங்களா இருக்கும். பட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்காக நீங்க வந்து ஏதோ ஒரு நேரத்தில் செலவு பண்ணணும். அப்போ வந்து நீங்க ஒரு லைவ்லியா இருப்பீங்க, உயிர்ப்போட இருப்பீங்க நீங்க. அப்படி உங்களுக்கு வந்து உங்களை உயிர்ப்போட நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சூழ்நிலையும் உங்களோட தொழிலும் உயிர்ப்போட இருக்கும்.
1: இப்ப சூழ்நிலையை பார்க்காம நம்ம அப்படி இருக்கணும் இல்லையா சார், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க
2: அதை பத்தி நம்ம கவலையப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா, நான் ஹாப்பியா இருக்கணும், நான் மனநிறைவா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து வெற்றிகரமா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒரு உன்னத நோக்கத்துக்காக நம்மளை நம்மளே பாதுகாத்து வச்சுக்கிற ஒரு தேவை இது. அது போக எல்லா தொழில் முனைவருக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருக்கிற இல்ல அந்த மாசத்துல இருக்கிற சேலஞ்சஸ்க்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டார்கெட்டு இல்ல ஒரு தேவைகளுக்காக, ஒரு பணம்னா அந்த அந்த பண தேவை ஒரு 1 லட்சம். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாசம் எனக்கு ஒரு 1 லட்சம் தேவை இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்சம் நான் எப்படி ரெவன்யூ பண்றது அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மனையிலிருந்து கொஞ்சம்

0: வெளியே வந்துட்டு இந்த 1 லட்சத்துக்கு பதிலாக 2 லட்சம் ரூபாய்க்கு அவங்க உழைக்கணுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா என்னன்னா, எப்பவுமே இந்த டிஃபிஷியன்சி நோக்கி நம்ம வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம்னா, எதை நோக்கி போறோமோ அதை அடைஞ்சிருவோம். இந்த 1 லட்சம் ரூபாங்கிறது ஒரு டிஃபிஷியன்சின்னு அதை நோக்கி போயிட்டு அதை அடைஞ்சிருவோம். அதுக்கு பதிலாக எனக்கு 5 லட்சம் வேணும்னு ஒரு முடிவு பண்ணி வேலை செஞ்சாங்கன்னா அது அபண்டன்ஸ் மைண்ட்ஸ்னு சொல்லுவோம்.
1: பற்றாக்குறையை அதிகப்படுத்தி
0: நமக்கு வந்து இந்த பற்றாக்குறை அங்கே ஒரு மேட்டர் இல்லைங்கிற அளவுக்கு அதை தாண்டி நம்ம வந்து போயிட முடியும். அதனால எப்பவுமே நம்மளோட அந்த அடிப்படை தேவை ஃபயர் ஃபைட்டு அந்த டிஃபிஷியன்சி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அபண்டண்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து குரோத்து இருக்கும், ரியல் குரோத். அது வந்து முக்கியமான குவாலிட்டி ஒரு ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், அதுக்கு அது போக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அடுத்தவங்களோட சக்ஸஸ் பார்த்தோன்னா சின்னதாக இயல்பாகவே மனிதர் மனசில் வந்து ஒரு பொறாமை வரும்.
1: பெருசாக
0: எல்லாருமே இயல்பை நம்ம வந்து சாதாரணமாக கேட்டுருவோம். நேற்று நேரம் அவர் என்ன பண்ணுறது தெரியுமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சின்னதாக கடை வச்சுருந்தார், அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் வாடகை கொடுக்குறது வழி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அது இயல்புலே அது வந்து ஒரு பொறாமை மனநிலையோட வெளிப்பாடு தான். அது வந்து ஒரு தொழில் முனைவருக்கு இருக்கவே கூடாது,
1: சொல்லவே கூடாது,
0: கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்கிறது மொதல் நம்ம காதில் உழுகும், நம்ம மனசுக்குள்ள போகும், நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவங்களாம் நம்மளே நம்ம டிசைன் பண்ணிப்போம். அப்படி இல்லாமல் மனதார பாராட்டணும், எல்லாத்தையுமே பாராட்டணும், அவங்களோட வளர்ச்சியை கொண்டாடணும், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நம்ம சந்திக்கிற ஒரு ஒரு நபர்கிட்ட இருக்கிற நல்ல பாசிட்டிவான விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லி அதில் நீங்கள் ரொம்ப சிறப்பான ஆளுங்க, உங்களால் இன்னும் என்னென்னமோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்.
1: வெளிப்படையாக
0: பாராட்டிகிட்டே இருக்கணும். ரெண்டு விஷயம் நடக்கும் சார் அதில், உங்களுக்கும் பயங்கர ஈஸியாக இருக்கும், மனம் வந்து அவ்வளோ லேசாக இருக்கும், அவங்க உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மக்களை வந்து உங்களை சுற்றி நீங்கள் உருவாக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஒரு நேர்மறையான
1: ஆராய்ச்சியாக பிராக்டிஸ் பண்ண சொன்னீங்களே சார், இதைத்தான் பண்ணணும்.
0: கரெக்டுங்க.
1: பாராட்டுறது எப்படி பாராட்டுறது இல்லையா,
0: ஒரு மனசுக்குள்ள ஒருவேளை போறாம எட்டி பாக்குது, இயல்பு தானே, மனநிலை இயல்பு தானே, எட்டி பாக்குதுன்னா கூட இன்னொருத்தர் வந்து சொல்லணும், டே போறாம படாத, அவர் பாராட்டு அப்படின்னு நமக்கு இன்னொரு ஆள் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து சொல்லணும், அவர் பாராட்டு தப்பு இல்லை சார் பிரமாதமா பண்ணிட்டு. இது நீங்க பழகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுனா, உங்களுக்கு போறாமங்கிறது மனசுல இல்லாமலே போயிடும், டிசைனே அப்படி மாறிடுவீங்க. அது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான விஷயம் உங்களோட பிசினஸுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும். இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேங்க, இந்த நெகட்டிவ் பேசுறவங்க, கிசிஸ் பேசுறவங்க, இந்த மாதிரி பேசுற ஆளுகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதும் நம்ம பாதுகாக்கும்.
1: ஓகே ஓகே, அங்க அந்த பக்கமே போக கூடாது சார். தொழிலுக்கு வந்து அது எப்படி சார், அது தொழில் வளர்ச்சிக்கு உதவுமா?
0: இயல்பாவே மனிதர், ஏதாவது தொழில் பண்றதா இருந்தாலும் வேலை பார்க்கறதா இருந்தாலும் மனிதர் தானுங்க, மனிதனுக்கான இயல்பு அது இருக்கு. பட் அங்கிருந்து கொஞ்சம் வெளியே நின்று விலகி நின்று நம்மளை நம்ம வந்து ஒரு குவாலிட்டியா மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது. இப்போ எளிதான விஷயம் சார், இந்த இதுக்கு முந்தின கேள்வி நீங்க கேட்டீங்களா, மன அழுத்தத்தோட எல்லாருமே இருக்காங்கன்னு, இந்த மாதிரியான ஹேபிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மன அழுத்தன்றது பக்கத்துல வராது. அந்த மாதிரி நூத்துக்கணக்கான பிசினஸ் பீப்புள் இருக்காங்க.
1: இப்ப ரொம்ப அது மாதிரி பேசுறவங்க இருந்து ஒதுங்கி ஒதுங்கி நாம தனிமைப்பற்ற மாட்டோமா?
0: அது அப்படி இல்லைங்க சார், நம்ம இது ரெண்டு விதம் இருக்குங்க, நம்ம ரிசீவரா இருக்குமா கிவரா இருக்குமாங்கிறத. இப்ப ரிசீவரா இருந்தோம்னாக்கா எல்லாரும் அவங்க போய் நம்ம மேல போட்டு போயிருவாங்க, நம்ம மலர்களை எல்லாத்துக்கும் மேலேயும் பொழியலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம
1: பாராட்டுறத அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து
0: ஒதுங்கி இருக்கிறது நம்ம மனநிலைக்கும் நல்லது, சார்ந்த சூழ்நிலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்தரிச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு குறித்து பேசியிருக்காங்க துறை சார்ந்த பயிற்றுனர் மனோகரன் மாசானம் அவர்கள். சார், ரொம்ப நிறைய விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் அல்லது இப்படி விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு பெரிய தொழிற்சாலை நடத்துகிறவங்க, ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கு தானா, அல்லது சாலையோரத்தில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா சார், அவங்களுக்கும் இது பொருந்துமா?
1: இல்லைங்க சார், இப்போ நான் இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறதே நம்ம பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறது எல்லாமே
0: சரி
1: எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரியான ஒரு விஷயந்தான்.
0: ஓகே,
1: இன்னும் சொல்லப்போனால் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, அந்த செக்டாருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது மேக்ஸிமம் சூட் ஆகும். பெரிய கார்பரேட்டில் வந்து எம்டி எங்கேயும் ப்ரெசன்ஸ் கூட இருக்காது, அதனால் அவர் எப்படி இருக்காரு, அவர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்காரு, அதை ஆட்டோ பைலட் மோட்ல பிஸ்னஸ் போட்டுட்டு
0: போகிறார்.
1: ஸோ இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி எனக்கு அந்நியம் இருக்குது அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்க சும்மா தவற வர்றாங்கன்னு அர்த்தம். தன்னோட தொழிலை வந்து இப்படி அமைச்சுக்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன்.
0: ஓகே சார், ஒரு சிறிய அளவில் ஒருத்தர் துணி கடை ஒன்று ஆரம்பிக்கிறார் சார், அவர் பக்கத்துலேயே ஒரு 10-20 கடைகள் அவர் மாதிரியே கடை வச்சுருக்காங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் பெரிய

0: அல்ல, நிறைய கார்பரேட் ஸ்டைல் கடையெல்லாம் இருக்குது, துணி கடையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சிறு வியாபாரி என்ன மாதிரி சவால்களை பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர் மூலமாகவும் அந்த பெரிய நிறுவனத்தின் மூலமாகவும் எதிர்கொள்கிறாரு, அது எப்படி சார் அந்த சவால்களை அவர் சமாளிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது இந்த உலகம் வந்து போட்டி நிறைந்த உலகமாக மாற்றப்பட்டு விட்டது.
0: சரி,
1: அதை நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்கவே முடியாது. இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தாங்க. அப்போது ஒரு கார்பரேட்டோட த்ரெட்டு, ஒரு மிரட்டல் இருக்குது என்னோடய தொழிலுக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு எதிராக என்ன என்கிட்ட வேலை செஞ்சு இது மாதிரி ஒரு கடையை போட்டோம், இல்லை புதுசாக என்னோடய துறையில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து ஒரு காம்படிட்டர் வந்து என்னோட விலை மலிவாக கொடுக்குறாரு, இந்த மாதிரி பல சவால்களை வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு சவால் சொல்கிறேங்களேன். இதெல்லாம் நீங்கள் சொன்னது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலையா, தொழில்நுட்ப மாற்றங்கள்னால நிறைய தொழில்கள் காணாமல் போகும். அரசாங்கத்தோட ஏதோ ஒரு பாலிசி டிசிஷனால நிறைய தொழில்கள் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனங்களோட பிஹேவியரல் சேஞ்ச், அவங்கவுங்க தன்னோட பழக்க வழக்கத்தினாலையும் மாறி மாறி போவாங்க.
0: ஓகே,
1: ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு தொழிலுக்கான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அச்சுறுத்தலை வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த மாற்றங்களை நமக்காக அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, நம்ம எப்படி இதை அடாப்ட் பண்ணிக்கணும்னு தான் பார்க்கணும். ஒன்று, ஒரு அவங்களை வந்து ஒரு கார்பரேட் ஆகிக்கணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சிருக்காரு, பக்கத்தில் ஒரு பெரிய மால் போட்டாருன்னா அவருக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சப்ளை பண்ண முடியுமா, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா, அதன் மூலமாக அவங்க தொழிலில் வந்து உயிர்பட வச்சுக்க முடியுமான்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு காரணம். அது இல்லையா, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு யூஎஸ்பி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது.
0: ஓகே,
1: அந்த விஷயத்தில் உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அப்படி ஒரு தகுதி, அப்படி ஒரு திறமை, இல்லை அப்படி ஒரு தொழில்நுட்பம், அப்படி ஒரு தனித்துவம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே அந்த ஒரு தனித்துவத்தை வந்து நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டியது, நம்ம சிறப்பாக திரும்ப திரும்ப அதை வந்து போஷிக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை ஒரு தொழில் முனைவரோட. பத்தோட பதினொன்னா நான் இருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பத்து காணாமல் போகும்போது பதினொன்றும் காணாமல் போயிடும். ஆனால் பத்தில் நான் எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, என்னோட வாடிக்கையாளர் வந்து இங்கே 100 கடை இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க என்கிட்ட தான் வருவாங்கங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா அது என்றைக்கும் உங்களை வந்து கைவிடாது, நீங்கள் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போது இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் இதை அப்ரோச் பண்ணணும். இது ஒரு த்ரெட்டாக நினச்சிட்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வழி இதுதான் வாழும். அந்த ஒரு மனநிலைக்கு வரலை, இது எப்போவுமே நம்ம ரேப்லன் மைண்ட் செட்டில் நெகட்டிவாகவே அதை பார்த்துட்டே இருக்கோம், இவங்க ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்காங்க, என் தொழிலை காலி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம சர்வே பண்ண முடியாது, அது காணாமல் போயிடும்.
0: கடைகளுக்கு
1: பதிலாக அதை புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதான் பார்க்கணுங்க.
0: ஓகே ஓகே, அந்த சவால்குள்ளே நமக்குண்டான வாய்ப்புகள்
1: என்ன இருக்குன்னு தேடணும். கரெக்டாக
0: சார், சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்துங்க சார், சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமாக
1: இருக்குது.
0: இப்போ வந்து ஒரு சின்ன தொழில் பண்ணுறாங்க இல்லையா சார், அவங்களுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒரு வாய்ப்பா, அல்லது வந்து பெரிய நிறுவனங்கள் செய்யக்கூடிய அந்த விளம்பரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா, இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிறதா அச்சுறுத்தலாக எடுத்துக்கிறதா?
1: ஒரு பூதம் இருக்கு, அந்த பூதம் வந்து உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லுது, அதுகிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும்.
0: ஓகே,
1: நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய செல்வம் வேணும் அப்படின்னு அது கொடுக்கும். ஐயோ, அதுனா பேயா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஒரு பயம் தான் அப்படின்னா பேயை கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த சோசியல் மீடியாங்கிறது அந்த மாதிரி ஒரு பூதம் தான். அந்த பூதத்தை நமக்கு அடிமையாக பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அதை ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தி அதையே மிகப்பெரிய தொழில் வாய்ப்பாக மாற்றி முன்னேறி இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், நீங்கள் வந்து பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இல்லாமலே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து அவங்க வந்து தெரிஞ்ச விதத்தில் அது ஒரு படமாவோ வீடியோவோ ஏதோ ஒன்று போட்டு அது மூலமா வாடிக்கையாளர்களை எடுத்து வியாபாரம் பண்றவங்களும் இருக்காங்க. பட் இங்க இருக்கிற முக்கியமான சிக்கல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட மொபைல்லையோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6-8 மணி நேரம் ஒரு ஒருத்தரும் சராசரி அதுக்காக செலவு பண்றோம். இந்த 8 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ப்ரொடக்டிவாக செலவு பண்ணோம், எவ்வளோ நேரம் கேளிக்கைக்காக நம்ம செலவு பண்ணோங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
0: ஓகே, அது வந்து தொழில் முனைவோர் கண்டிப்பாக
1: செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 8 மணி நேரமே எனக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் நான் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி போனேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதி நேரத்தை வந்து நானே வந்து குழி தோண்டி புதைச்சறேன்னு அர்த்தம்.
0: ரீல்ஸ்லையும் முடிஞ்சதுக்கு
1: அதுக்காக இல்லாமல் நீங்கள் அந்த ரீல்ஸில் உங்கள் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, நீங்கள் ஒரு ரீல்ஸாக எப்படி போடுறது, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஃபேமிலியரா எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் இந்த 8 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தை செலவு பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய உங்களோட பிராண்டிங்க்கு உங்களோட பிசினஸ்க்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அது வந்து பயன்படும். சோசியல் மீடியா கத்தி தான், அந்த கத்தியை காய்கறி வெட்ட போறோமா இல்ல வேற ஏதாவது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த போறோமாங்கிறதுல இருக்கு நம்மளோட திறமை நம்மளோட தேர்வு.

0: ஓகே சார், ஓகே சார். இப்போ வாடிக்கையாளரை நேரடியாக பார்க்கக்கூடிய தொழில் முனைவர்கள், அது மாதிரி தொழில் நிறைய இருக்குல்ல சார், இப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி குவாலிட்டிஸ் சார் இருக்கணும்? இப்போ வந்து ஏன்னா ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் அது, அவர் எப்படி வாடிக்கையாளர் எதிர்கொள்ளணும், எப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணணும்?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. இப்போ நான் வந்து ஒரு தாய் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மகன், ரெண்டு மகன் அவங்களுக்கு வந்து ரெண்டு மகன்கள். ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க, வேறு யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக அந்த ஸ்வீட் ஜாங்கிரியை பண்ணக்கூடிய திறமை இருக்கிற அந்த அம்மா.
0: ஓகே,
1: அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பையனுக்குமே செஞ்சு கொடுத்து நீங்கள் போய் வித்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி
0: அனுப்புகிறாங்க.
1: இவங்க வந்து ஒரு தெருவில் ஒரு முனையில் ஒருத்தர் நிற்கிறாரு, இன்னொரு முனையில் ஒருத்தர் நின்று வியாபாரம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது நான் சொன்ன முன்னாடி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, உற்சாகமாக இருக்கிறது, எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறது, பாராட்டுறது, இது மாதிரி ஒருத்தர் ஹேபிச்சுவலாக இருக்காரு. இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப சீரியஸ் ரொம்ப அதாக தான் இருப்பேன், அப்படி வந்தால் சிரிக்க விட மாட்டேன், சிரிச்சா என்னை வந்து வாடிக்கையாளர் ஈஸியாக நினச்சிருவாங்க, அப்படிலாம் நினச்சி டீல் பண்ணுறாரு. இப்படி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுவீங்க? ஒரு நம்ம ஹைவேல வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது டீ சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறோம், எந்த கடையில் நிறுத்துவோம், எந்த கடை நல்ல வெளிச்சமாக இருக்குது, எந்த கடையில் நிறைய கூட்டம் இருக்குது, எந்த கடை ஹேப்பனிங்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா முதல் அந்த தொழில் முனைவர் வந்து தன்னை வந்து அதுக்கான ஒரு தகுதியான ஆளாக தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிறது
0: அடிப்படை விஷயத்தை மாற்றணும். தொழில் முனைவர்
1: கரெக்டாக சீரியஸாக இருக்க வேண்டியது இல்லை.
0: என்னோடய
1: ஒரு மென்டர் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க, ஆனந்தமாய் தொழில் முனைவோம் அப்படின்னு, அந்த புத்தகத்துக்கு பேரே அதுதான்.
0: ஓகே,
1: எப்படி ஹாப்பியா பிசினஸ் பண்றது, எதுக்கு அவ்வளவு சீரியஸா எல்லாரும் ஜாலியா பண்ணுங்க அப்படின்னு.
0: தொழில்னாவே ஒரு பயம் அல்லது ஒரு என்ன சொல்றது, படபடப்பு,
1: அது நமக்கு நாமளே உருவாக்கிட்டது. அப்படி ஒண்ணும் இல்லைங்க சார், அப்படி ஒரு விஷயமே இல்லை. லாஜிக்கலி பார்த்தா ஹாப்பியா ஜாலியா கிரவுண்ட்ல போய் விளையாடுற மாதிரி விளையாடலாம்,
0: அப்படின்னா வெற்றிகரமான தொழில் முனைவர். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்சிவானம் வழிகாட்டி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. துறை சார்ந்த பயிற்றுனரான மனோகரன் மாசனம் அவர்கள் சார், ரொம்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. என்னென்ன மாதிரி செய்யுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் அவர் வளர்ச்சிக்கான வியூகங்களை எப்படி வகுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளர்களை எப்படி சார் தக்க வச்சுக்கிறது?
1: ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டும்.
0: ஓகே,
1: அந்த வியூகம் அப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பட் உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுற ரொம்ப ப்ரொடக்டிவான ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு ஈகோர் ஹான்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு கணிதவியலாளர், அவர் ரஷ்யன் அமெரிக்கன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் குரு கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து, ரொம்ப எளிமையாக யார் வேணாலும் அவங்களோட தொழிலுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். அதில் வந்து ஒரு 4 முக்கியமான கட்டங்கள் அவர் சொல்கிறார். ஒரு சதுரத்தில் நீங்கள் போட்டுட்டு 4 பாக்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா, முதல் பாக்ஸ் வந்து மார்க்கெட் பெனிட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க.
0: ஓகே,
1: ஏற்கனவே இருக்கிறவங்களோட ப்ராடக்ட்டு, ஏற்கனவே இருக்கிறவங்களோட வாடிக்கையாளர்கள் அல்லது சந்தையில் இன்னும் அதிகமாக எப்படி விற்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வியூகம் வகுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்டு, புது மார்க்கெட் அல்லது புது கஸ்டமர், அங்கே வந்து உங்களோட ப்ராடக்டை இன்னும் பெரிய வேறு வேறு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது எப்படி, வேறு வேறு கஸ்டமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேலை செய்யணும். மூணாவது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுங்க. ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு புது ப்ராடக்டை எப்படி நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கலாம், அது மூலமாக உங்களோட வணிகத்தை பெருக்க முடியும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் போகணும், விச் மீன்ஸ் புது ப்ராடக்ட்டு புது கஸ்டமர் அப்படிங்கிறது என்டையர்லி நியூ கேம். இப்போ எல்லாருமே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்குறது. இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணையுமே சரியாக செய்யணும். மூணு சரியாக ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு புது வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இதை வந்து கொண்டு போகிறதுக்கு பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. எல்லா தொழில் நிறுவனங்களும் இதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. பிஎம்சி, இப்போ நான் சொன்ன இந்த ஹான்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் பிஎம்சி, ரெண்டையுமே நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ செக் பண்ணி பார்த்தாலே நூற்றுக்கணக்கான வீடியோஸும் கட்டுரைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அதை இன்னும் கற்றுக்க முடியும் விரிவாக. ஏன்னா இது ரெண்டை மட்டும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு 2 நாள் ஆனாலும் பார்த்தது, அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். அந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸில் 9 கட்டங்கள் இருக்கும். 9 கட்டங்களையும் நம்ம பார்த்து எது சரி எது தவறு எது வந்து நம்ம அதிகப்படியாக செய்யணும்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். பட் முக்கியமான 2 கட்டங்கள் இருக்கு.

0: என்னன்னா வேல்யூ ப்ரொபோசிஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னோட தொழிலில் என்னோட பொருளில் என்னோட வியாபாரத்தில் எது முக்கியமான விஷயமா இருக்குது வாடிக்கையாளர் கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அது போக கஸ்டமர் செக்மெண்ட், இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், அந்த பொருளுக்கு வந்து இந்த கஸ்டமர் வரவே மாட்டாங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து நம்ம மல்லுக்கட்டிட்டு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது சரியில்லை.
1: இப்போ இந்த பணியாளர்களை எப்படி சார் தக்க வைக்க?
0: இது வந்து இருக்கிறதுல பெரிய சேலஞ்சு. ஆள் எடுக்கிறது, அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, அவங்க ப்ரொடக்டிவாக வேலை வாங்குறது, தக்க வைக்கிறது, எல்லாமே மிகப்பெரிய சவாலுங்க. குளோபலி இருக்கிற ஒரு சவால். மொதல் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட பணியாளர்கள் அப்படிங்கிறத நமக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஒரு அவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் தரோம்னா அவங்களுக்கு 2000 ரூபா நமக்கு வருவாய் கொடுக்குற வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால அவங்கள ஒரு அசோசியேட்டாக கன்சிடர் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களோட எதிர்காலம் ரொம்ப உறுதியாக இருக்குங்கிறத நம்ம எப்பவுமே பண்ணணும். இதுக்கெல்லாம் மேலே யாருக்கு எந்த வேலை சிறப்பாக செய்ய வருமோ அந்த வேலையை அலோகேட் பண்ணணும். நல்லா பேச தெரிஞ்ச ஒருத்தரை கொண்டு போய் நீ அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொன்னீங்கன்னா கஷ்டம். அவரும் மார்க்கெட்டிங் பண்ண வைக்கிறது, சேல்ஸ் பண்ண வைக்கிறது தான் நல்லது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட
1: பண்ணிட்டோம்னா
0: அவங்க வந்து அந்த ஒரு உணர்வு வந்துடும் அவங்களுக்கு, நான் இந்த சரியான இடத்துல இருக்கேன், என்னோட எதிர்காலம் வந்து இந்த நிறுவனத்தில் உறுதியாக இருக்குங்கிற மனநிலையை நம்ம கொடுக்கணும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப அழகாக இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகள்லாம் விரிவாக விளக்கமாக அது சின்ன சின்ன கதைகளோடு வந்து பதில் சொன்னீங்க. உங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்கிறோம் சார். நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் வெற்றிகரமான தொழில் முனைவோராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மோடு இணைந்து பேசினாங்க துறை சார்ந்த பயிற்றுநரான மனோகரன் மாசானம் அவர்கள். நிகழ்ச்சி கண்டிப்பாக தொழில் முனைவோருக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

அழகான இதமான ஈவினிங் டைம்ல 6:01 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

கேட்ட பாடல் பக்த சபரி படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது. ஆறு மணி 9 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை.

கேட்ட பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் படத்திலிருந்து தட்சிணாமூர்த்தியின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. இனி கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:30-க்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்த தகவல்களை தருகிறார் பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். நாளை காலை 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை மதியம் 2:30-க்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். நாளை மாலை 4:00-க்கு ஆட்கொண்டார் நாடகம். இரவு 7:25-க்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இன விருத்தித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள் கருத்துக்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயரதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின.

0: இந்த தேர்தலில் 5,73,43,291 வாக்காளர்கள் 75,064 வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 100,000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4 வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3 வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடை காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டெரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500

0: ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் குளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12 முதல் ஜூலை 5 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அஞ்சோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வேன் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 சிறுவன் இஷாங் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5 வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள். 6:40 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எம்பி சீனிவாசனோட இசையில மதன மாளிகை படத்திலிருந்தும், இளையராஜாவின் இசையில புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்தும், MS விஸ்வநாதன் இசையமைப்புல கேஸ்லைட் மங்கம்மா படத்திலிருந்தும் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல்

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியா திருப்பூர்ல அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோட்ல அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. சேலத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸாகவும் ஊட்டியில் அதிகபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆறு மணி 51 நிமிஷத்துல நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது பொன் மாலை பொழுது. இப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது வீக்கெண்ட் சாட்டர்டே ஈவினிங் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் சிட்டிக்குள்ள டிராபிக் அதிகமாக தான் காணப்படும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லீவுக்காக வெளியூர் போவோம் இல்லைன்னா ஷாப்பிங் ஏதாவது வருவோம். ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ள டிராபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பகுதியில கொஞ்சம் டிராபிக் காணப்படுது, அதனை தொடர்ந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட், இன் ஃபிரண்ட் ஆஃப் கோணியம்மன் கோவில் டெம்பிள், அங்கேயும் கொஞ்சம்

ஒரு டிராபிக்கா இருக்குது. இன்னொரு பக்கம் எங்க அப்படின்னா நம்ம புரூக்ஃபீல்ட்ஸினுடைய சாலை, அங்க கொஞ்சம் டிராபிக் அதிகமாக காணப்படுது. சாய்பாபா கோவிலினுடைய சிக்னல் பகுதி, அங்க கொஞ்சம் டிராபிக் இருக்கு. அதனை அடுத்தபடியா நம்ம கிராஸ்கட் ரோடு அண்ட் 100 feet ரோடு, அங்கேயும் அந்த ஜிபி தியேட்டர் சிக்னல், அங்க கொஞ்சம் டிராபிக் காணப்பட்டு இருக்கு. இன்னொரு பகுதி எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியர்பை ஏர்போர்ட், அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. இன்னொரு இடம் நவ இந்தியா சிக்னல் நியர்பை, அந்த அவினாசி ரோடு, அந்த பகுதியிலையும் டிராஃபிக் காணப்படுது. ஸோ அந்த பகுதியில் நீங்கள் டிராவல் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேரலல் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு வழி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபாக பாதுகாப்பாக டிராவல் பண்ணலாம். உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கக்கூடிய பாடல்

கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது.

கேட்ட பாடல் பி ஜெயச்சந்திரன் டி கே கலா பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் புவனா ஒரு கேள்விக்குறி, மதன மாளிகை, கேஸ் லைட் மங்கம்மா, நந்தா என் நிலா திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். இசையமைத்தவர்கள் இளையராஜா, எம் பி ஸ்ரீனிவாசன், எம் எஸ் விஸ்வநாதன், வி

0: దక్షిణామూర్తి.
1: நான் டாக்டர் சத்யவேலவன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். எந்த உணவு சாப்பிடலாம், தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு பார்த்தவன், நமக்கு அதீத காரம் உள்ள உணவுகள், அதீத எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், அதீத கொழுப்புடைய உணவுகள், அப்புறம் நீர் அருந்தும் போது முடிந்த அளவுக்கு வீட்டில் சுத்திகரித்த நீரை அருந்தணும். எடுத்துக்கூடிய உணவுகள், ஒவ்வொரு உணவுலையும் காலை உணவோ மதிய உணவோ ஏதோ ஒரு பழங்கள் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழம் இல்லை வாழைப்பழம் இல்ல பப்பாளி போன்ற பழங்கள் சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்திக்கலாம். இறைச்சி உணவுகள்ல மீன் எடுத்துக்கலாம். ஈரல், அதாவது ரத்தம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஈரல் உணவில் சேர்த்துக்கலாம். நேரம் தவறாமல் உணவு காலை மதியம் இரவுன்னு மூன்று வேளையை பிரித்து உணவை சரியான நேரத்துல உண்ண வேண்டும். ரொம்ப லேட் நைட், அதாவது 10-11 மணிக்கு மேல உணவு உண்ணக்கூடியதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி நேரம் தள்ளி போனாலுமே நமக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வயிறு வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு இது மாதிரி ஏதேனும் ஏற்பட்டா உடனடியா நமக்கு நீர் சத்து அதிகமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு திடமான உணவுகள் எடுத்துக்க முடியவில்லைனாலும் தண்ணீர், இளநீர் இல்ல ஏதாவது ஒரு பழச்சாறு போன்றவை எடுத்துக்கலாம். ஸோ நீர் சத்தை குறையாம பாத்துக்கிறது மிக முக்கியம். வயிறு வலி அதிகமானால் நமக்கு உடனடியா அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து என்னன்னோ அதுக்கான ஒரு மருத்துவ உதவியை நம்ம நாடலாம். மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணு மஞ்சளா இருக்கிறது, நம்ம சிறுநீர் அதீத மஞ்சள் நிறத்தில் போவது, காய்ச்சல், உடல் வலி, சில பேருக்கு உடல் அரிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா மஞ்சள் காமாலைக்கான நோய் அறிகுறிகளாக இருக்கும். இதுல ஏதேனும் இருந்தா நீங்க அது மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம்.
2: நேயர்களே, இன்றிரவு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்த தகவல்களை தருகிறார் பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள். இன்றிரவு 9:15 மயிலிறகு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது 1973 வெளிவந்த பொன்னூஞ்சல் திரைப்படம். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,980

0: மருத்துவ அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடக பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2 கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2 கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22 தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7 தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20 தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து

0: ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரீக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25 ஏறும் ஓரும். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். சத்தியமங்கலம் மலர்ச்சந்தையில் மலர் விலை விவரம். கிலோ 1 மல்லிகை ரூபாய் 340-600 வரைக்கும், முல்லை 224-260 வரையிலும், காக்கடா ரூபாய் 450, செண்டு 5-80 வரையும், கோழிக்கொண்டை 30-110 வரையும், ஜாதிமுல்லை ரூபாய் 500, கனகாம்பரம் ரூபாய் 100, அரளி 170, துளசி 50, செவ்வந்தி ரூபாய் 240 விலை தெரிந்துள்ளது. படி 1 விலை மல்லிகை ரூபாய் 85-150 வரைக்கும், முல்லை 56-65 வரைக்கும், காக்கடா ரூபாய் 90, ஜாதிமுல்லை ரூபாய் 100 விலை தெரிந்துள்ளது. சம்பங்கி விலை நிலவரம். சத்தியமங்கலம் ரூபாய் 70, நிலக்கோட்டை ரூபாய் 60, சேலம் ரூபாய் 100 விலை தெரிந்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோய்கள் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. May 2026 மாதத்திற்கான பயிற்சி வருகிற 5/5/2026 செவ்வாய்க்கிழமை என்று அழைக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 முதல் மாலை 5 வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 04-22 என்ற இணைப்பு எண்ணுடன் 6611-336 மற்றும் 6611-226 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9629-96555. மின்னஞ்சல் முகவரி pathology@tnau.ac.in. உழவர் நண்பர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பழப்பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வருகிற May 5 மற்றும் 6 ஆகிய 2 காலை 9:30 முதல் மாலை 5 வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும்.

0: இதில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பலவகை பழஜாம், பழரசம், தயார் நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, பழப்பார் ஆகிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சா தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் முகவரி phtc@tnau.ac.in. வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும், மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36° செல்சியஸ் முதல் 38° செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25° செல்சியஸ் முதல் 26° செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-75% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 30%-35% ஆகும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை நாளை 3/5/2026. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 4-18 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளிப்படவும் அல்லது மண்ணின் நேரத்தை பொறுத்து நீர் பாய்ச்சவும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழ்களுக்கு சரியான முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுவதால் 11 மணி முதல் 4 மணி வரை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மேலும் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணையாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதிக மற்றும் குறைந்த வெப்பநிலை அதிகரித்து மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்து காணப்படுவதால் கறவை மாடுகளுக்கு பொட்டாசியம் அல்லது சோடியம் தாதுக்களை அதிகரிப்பதன் மூலம் பால் அளவு குறையாமல் பார்த்துக் கொள்ளலாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் போட்டுக்கொள்ளவும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் கோழிகளில் வெப்ப அயற்சி ஏற்படுவதை தடுக்க கோழிப்பண்ணைகளில் 2 ஓரங்களிலும் நனந்த சாக்கை தொங்கவிடவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்து பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முருங்கை நவீன சாகுபடி முறைகள். இப்ப முருங்கை அப்படிங்க வந்து நம்ம தாவரவியல் பெயர் வந்து மொரிங்கா ஒலிஃபெரா அப்படின்னு சொல்றோம். இந்த முருங்கையானது மொரிங்கேசியே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இது மிகவும் வேகமா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிரா இருக்குது. இந்த பயிர் வெவ்வேறு விவசாய முறைகளுக்கு வெவ்வேறு தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றதா விளங்குது. அதனால நம்ம எந்த காடா இருந்தாலும் நம்ம முருங்கை பயிர் செய்யறதுக்கு ஏற்றதா இருக்குது. இதனோட சிறப்பம்சமா இருக்குது. இந்த பயிரோட பல்வேறு உபயோகங்களும் அதிக பூக்கக்கூடிய தன்மையினாலும் எளிதில் வளரக்கூடிய தன்மையை இருக்கிறதுனாலும் முருங்கையினோட பொருட்களுக்கு வந்து அதிக தேவை இருப்பதனாலும் முருங்கை சாகுபடி வந்து செய்யப்படுற பரப்பளவு அதிகமாயிட்டே வருது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிகமாக சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இது வந்து பல்லாண்டு முருங்கை தான் வந்து தொன்று தொட்டு சாகுபடி செஞ்சப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் இதனோட சாகுபடியில் வெவ்வேறு இடர்பாடுகள் இருக்கிறதுனால பல்லாண்டு முருங்கை வந்து

காய்ப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கிறதுனால, இது நடுறதுக்கு தேவையான நடவு குச்சிகள் கிடைக்கிறது சிரமமா இருக்கிறதுனால, பெரிய மரமாவும் வளர்றதுனால, வறண்ட நிலங்கள்ல மழை பொழியிற நாட்களும் குறைவா இருக்கிறதுனால, பூச்சி நோய் தாக்குதல் அதிகமா காணப்படுறதுனால, நம்ம இப்ப செடி முருங்கை அப்படிங்கிற ஒரு முருங்கைய விவசாய பெருமக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த செடி முருங்கையானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய குளத்திலிருந்து விதை மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டு செடி முருங்கை ரகங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து PKM 1, இன்னொன்னு வந்து PKM 2. இந்த இரண்டு ரகங்களும் செடி முருங்கை ரகங்களை சேர்ந்தது. இந்தியாவில முருங்கை சாகுபடியோட பரப்பளவு கணிசமா உயர்ந்துட்டு வருது. தென் மாநிலங்கள்ல பயிரிடப்பட்டு வந்துட்டு இருக்கிற பல்லாண்டு முருங்கையின் மாற்றாக இது பயிரிடப்பட்டு வருகிறது. மேலும் இவற்றின் சாகுபடி பரப்பளவு வெகுவா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல தற்போது செடி முருங்கை எல்லா மாவட்டங்களோட புஞ்சை நிலங்களையும் சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த செடி முருங்கை வந்து விதை மூலமா பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. விதைகளை நேரடியாக நிலத்தில் விதைக்கலாம், அல்லது நாற்றுக்களாக வளர்த்து நாற்றுக்களையும் நிலத்துல நடலாம். தென் மாநிலங்களில் முருங்கைய வந்து செப்டம்பர் மாதத்துல விதைக்கிறாங்க. விதை விதைக்கும் பருவத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் பூக்கும் பருவம் மழைக்காலங்களோட ஒன்றிவிடும் போது இதனோட பூக்கள் வந்து பெரிதாக உதிர்ந்து விட வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால விதை விதைக்கிற பருவத்தை செப்டம்பர் மாதத்துல விதைக்கணும். செடிக்கு செடி மற்றும் வரிசைக்கு வரிசை 2.5 மீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி விதை விதைக்கணும். இதனால ஒரு ஹெக்டர்ல 1600 செடிகள் வளர்க்கலாம். இப்ப 45x45 சென்டிமீட்டர், அதாவது 1.5 அடி நீளம், ஆழம், அகலம் உள்ள குழிகளை அமைச்சு குழிகளோட நடுவுல விதைய விதைக்க வேண்டும். விதைகள் விதைத்து 10-12 நாட்கள் முளைக்கும். ஒரு ஹெக்டருக்கு சுமார் 625 கிராம் விதைகள் தேவைப்படும். விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சோம் அப்படின்னா விதைகள் சீக்கிரம் முளைக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரடி விதைப்புல விதைக்கலாம், அல்லது நம்ம நாற்றங்கால்ல விதைச்சு, அதாவது பாலித்தீன் பைகளை விதைகள்ல விதைச்சு அந்த விதைகள் முளைத்தவுடன் அதுக்கப்புறமா நம்ம நடவு கால்லையும் அதாவது தோட்டத்திலையும் கொண்டு போய் நம்ம நடவு செய்யலாம். இப்ப பயிர் பராமரிக்கிறதுல வந்து செடிகள் வந்து சுமார் 75 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்த உடனே நுனிகளை கிள்ளி விடணும். இந்த மாதிரி நுனிகளை கிள்ளி விட்டோம்னா தான் அதிக பக்க கிளைகள் உருவாகும். மேலும் செடிகளோட உயரமும் குறைவாக காணப்படும். அதனால இந்த நுனி கிள்ளுதல்ங்கிற முறைய வந்து விவசாய பெருமக்கள் பெரும்பாலும் கடைபிடிச்சு பயன்பெற வேண்டும். விதை விதைத்த 60 நாட்களுக்கு பின் நுனிகளை கிள்ளுவதனால் அதிக உற்பத்தி உண்டாகிற மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதனால நுனி கிள்ளுதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அடுத்தது மருதாம்பு பயிர். இப்ப செடி முருங்கையில பாத்தீங்க அப்படின்னா முதல் அறுவடை முடிஞ்ச உடனே தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்துல வெட்டி விடணும். இதுல இருந்து வர்ற மருதாம்பு பயிர் வந்து 4 முதல் 5 மாதங்கள்ல காய்ப்புக்கு வரும். அதாவது நம்ம வெட்டி விட்டு 5வது மாசம் பூக்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு வித விதைச்ச உடனே 3 பருவங்களுக்கு உற்பத்தியை எடுத்துக்கலாம். அந்த 3 பருவங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உழவு செய்து மறுபடியும் நடுறது மிக முக்கியம். இப்ப மருதாம்பு பயிருக்கு தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துன ஒரு மரத்துக்கு சுமார் 20 முதல் 35 கிலோ தொழு உரத்தோட சேர்த்து அழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மருதாம்பு பயிர்லயும் நல்ல மகசூல் கிடைக்கும். இப்ப முருங்கையில பாத்தீங்க அப்படின்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகமா வராது. அதனால உற்பத்திக்கு ஆகிற செலவு வந்து மற்ற பயிர்களை ஒப்பிடும் போது மிக குறைவா இருக்கும். இப்போ செடி முருங்கையிலோட உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட பருவத்துலதான் காணப்படும். காய்கள் சரியான நீளம் மற்றும் தடிமன அடைந்த உடனே அறுவடை செய்யணும். 2 முதல் 3 மாதங்களுக்கு அறுவடை இருக்கும். 1 வருடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மரத்திலிருந்து கிட்டத்தட்ட 250-400 காய்கள் உற்பத்தி ஆகும். சராசரியா 250 காய்கள் ஒரு மரத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப முருங்கையில அடர் நடவு முறையிலையும் இலை உற்பத்தி செய்யலாம். முருங்கை இலைகள் வந்து கீரையாகவும் மாட்டு தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனை அடர் நடவு முறையில சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா 1 ஹெக்டருக்கு மிக அதிக அளவாக இலைகள் உற்பத்தி கிடைக்கும். அந்த இலைகளோட உற்பத்தி

ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட சுமார் 650 டன்கள் வந்து கிடைக்கும். அடர் நரவு முறையில சாகுபடி செய்வதற்கு நிலத்தின 60 சென்டிமீட்டர் ஆழத்தில் ரொட்டவேட்டர் கலப்பை கொண்டு நன்கு உழவு செய்ய வேண்டும். இதனால அதிக வேர் வளர்ச்சி உண்டாவதோட நீர் வடியும் தன்மையும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் 10 க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரு ஹெக்டருக்கு 1 மில்லியன் செடிகள் இருக்கிற மாதிரி தேவையான உரங்களை அளித்து விதை விதைக்க வேண்டும். செடிகள் வந்து சுமார் 50 சென்டிமீட்டர் வளர்ந்த உடனே இலைகளை நிலத்திலிருந்து 15 லிருந்து 20 சென்டிமீட்டருக்கு வெட்டி விட வேண்டும். இது வந்து முதல் ஆண்டில் 20 முதல் 30% நாற்றுகளுக்கு சேதம் ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடிகள் வந்து நன்கு அடர்த்தியா வளரும். 1 வருடத்திற்கு 9 முறை அறுவடை செய்யலாம். இந்த மாதிரி இலை உற்பத்தி வந்து 1 வருடத்துக்கு 1 ஹெக்டர்ல இருந்து 650 டன்கள் கிடைக்கும். இப்ப செடி முருங்கைய வந்து நம்ம ஊடு பயிராவும் பயிர் செய்யலாம். தென்னந்தோப்புல ஊடு பயிரா சாகுபடி செய்யலாம். முருங்கைய தனிப்பயிராவும் சாகுபடி செய்யலாம். மற்ற பயிர்களோட பீன்ஸ், தட்டை பயிர், வெண்டை போன்ற பயிர்களோட சேர்ந்து ஊடு பயிரா சாகுபடி செய்யலாம். இப்ப முருங்கை சாகுபடி செய்யும் போது ஒரு சில இடப்பாடுகள் நம்மளுக்கு ஏற்படும். அந்த இடப்பாடுகள் எப்படி அப்படின்னா, நம்ம முருங்கைய அதிக அளவுல ஒரு சில டைம்ல உற்பத்தி செஞ்சிருவோம், அதை வந்து சந்தையில விற்பனைக்கு செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முருங்கை இலைய வந்து நம்ம பவுடர் ஆக்கியோ இல்ல காய்களை வந்து காய வைத்தோ நம்ம சந்தைகள்ல விற்பனை செய்யலாம். அல்லது இன்னொரு இடப்பாடு என்ன அப்படின்னா, பூச்சி நோய் தாக்குதல் அதிகமா இருக்கும். இப்ப மருதாம்பு பயிர்கள்ல தான் பூச்சி தாக்குதல் அதிகமா காணப்படும். அதனால பூச்சி தாக்குதல்ல இருந்து நம்மளுக்கு மருதாம்பு பயிரை காப்பாத்துறதுக்கு பூச்சி தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். அறுவடைக்கு பிந்திய பதப்படுத்தலுக்கு ஏற்றுமதிக்கு உகந்த காய்களை உற்பத்தி செய்யற மாதிரி நம்ம பண்ணணும்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
1: நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்து பவானி சாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள் கூறும் தகவல்கள்.
3: முருங்கையில வந்து இன்னொரு இடர்பாடு என்ன அப்படின்னா, அதிக அயல் மகரந்த சேர்க்கை இருக்கிறதுனால அதிகப்படியான வேறுபாடான காய்கள் உருவாகும். இதனால உற்பத்தியிலும் வேறுபாடுகள் காணப்படும். விதைகளை கட்டாயமாக ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதங்கள்ல தான் விதைப்பு செய்தல் வேண்டும். இந்த மாதத்துல விதைப்பு செய்யல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிக பூச்சி நோய் தாக்குதல், அப்புறம் நம்மளுக்கு பூ விளறது, பூ காய்க்காம இருக்கிறது, அந்த மாதிரி இடர்பாடுகள் இருக்கும். இப்ப முருங்கை சாகுபடி செய்யும் போது விவசாயிகளுக்கு வந்து என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த அளவு நீர் இருந்தா போதும், இந்த பயிருக்கு அதிகமான கூலி ஆட்கள் தேவையில்லை, அதிகப்படியான இயற்கை உரமோ ரசாயன உரமோ தேவைப்படுவதில்ல, குறைந்த அளவுல சாகுபடி செய்யும் விவசாயிகள் எளிதில் காய்களை சந்தைக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யலாம். முருங்கை மரத்தின மருதாம்புக்காக வெட்டி விடும்போது வெட்டிவிட்ட மரங்கள்ல இருந்து காகிதம் மற்றும் காகித கூழ் தயாரிக்கலாம். இதுவும் சிறு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். மிக அதிக உற்பத்திக்கு செடிக்கு செடி 3 மீட்டர் வரிசைக்கு வரிசை 3 மீட்டர் இடைவெளி விட வேண்டும். மரத்திற்கு இடையில் உள்ள இடைவெளியில களை வளராமல் பார்க்கணும். மற்ற ஊடு பயிர்களும் பயிர் செஞ்சு நம்ம முருங்கைய லாபகரமான பயிரா நம்ம வளர்த்தலாம். இப்ப முருங்கையில ஊடு பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகல், புடலை, பீர்க்கு, கொடிவகை, பீன்ஸ் போன்றவற்றை ஊடு பயிரா பயிரிட்டோம்.

அப்படின்னா முருங்கை மரம் வந்து தூணா பயன்படுத்திக்கலாம். முருங்கையில ஊடு பயிராக நிழலை தாங்கி வளரக்கூடிய காய்கறி பயிர்களைய பயிர் செய்யலாம். செடி முருங்கை வந்து பொதுவாகவே தனியாகவா சாகுபடி செய்யப்படுகிறது. முருங்கையில ஆணிவேர் வந்து அதிகமாகவும் சல்லிவேர் வந்து குறைவாகவும் காணப்படுவதனால ஊடு பயிருக்கு சத்துக்களுக்கு போட்டியிடுவதில்லை. மிகவும் வளம் குறைந்த மண்ணிலையும் பயிரிட முருங்கை மரம் உகந்ததாக இருக்குது. இப்ப முருங்கை சாகுபடியில பாத்தீங்க அப்படின்னம்னா, நம்ம செடி முருங்கை வந்து விதைகள் மூலமா சாகுபடி செய்யறோம். பல்லாண்டு வளர்ற முருங்கை பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குச்சிகள் மூலமா பயிர் பெருக்கம் செய்யறோம். இப்ப இந்த பல்லாண்டு வளர்ற முருங்கையில வந்து நம்ம குச்சிகள் மூலமா பயிர் பெருக்கம் செய்யும் போது நம்மளுக்கு அது வளருது, வளராமையும் ஒரு இடர்பாடுகள் இருக்குது. அதனால இப்ப நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பல்லாண்டு வளர்ற முருங்கைய நம்ம வேர்க்குச்சியா வச்சு, PKM1 செடி முருங்கைய வந்து நம்ம தண்டு குச்சியா வச்சு ஒட்டுக்கட்டுதல் முறையும் இப்ப ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஒட்டுக்கட்டுதல் முறை வந்து பிளவு ஒட்டுக்கட்டுதல் முறையில நம்ம முருங்கை ஒட்டுக்கட்டி நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு வர்றோம். இதுல வந்து பல்லாண்டு வளர்ற முருங்கையில பாத்தீங்க அப்படின்னா, மூலனூர் முருங்கைய வந்து நம்ம வேர்க்குச்சியா வைக்கலாம், கரும்பு முருங்கை வேர்க்குச்சி வைக்கலாம். செடி முருங்கையில வந்து PKM1 வந்து தண்டு குச்சியா வச்சு ஒட்டுக்கட்டுதல் முறையில நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு வர்றோம். இந்த ஒட்டுக்கட்டுதல் மூலமா வர்ற முருங்கை நாற்றுக்கள்னால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த முருங்கையில வந்து ஒரு ஆண்டு காய்க்கும் அடுத்த ஆண்டு காய்க்காத தன்மை வந்து இதுல இருக்காது. ஏன்னா செடி முருங்கை வந்து நம்மளுக்கு ஆண்டு முழுவதும் காய்க்கறதுக்கு ஒரு வழிவகை செய்கிறது. அதனால விவசாயிகள் வந்து ஒட்டுக்கட்டுன முருங்கை செடிகளை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இந்த பல்லாண்டு முருங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதிகமா வந்து மூலனூர் முருங்கை தான் வந்து கரூர், தாராபுரம், ஈரோடு போன்ற பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த முருங்கை தான் வந்து அதிக அளவு சுவை இருக்கிறத மாதிரி சந்தைகள்ல விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனோட நீளம் வந்து 45 முதல் 50 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு காயோட எடை வந்து 120 கிராம் இருக்கும். ஒரு வருடத்துக்கு மரத்துல 200 கிலோ உற்பத்தி தரவல்லது. ஆனா இது வந்து 15 ஆண்டுகள் வரை இம்மரத்தின பராமரிக்கலாம். இதை தவிர வளையப்பட்டி முருங்கை அப்படிங்கிற ஒரு பல்லாண்டு முருங்கை வந்து அதிகமா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி அந்த பகுதிகளில் சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. இதனோட காயோட நீளம் வந்து 65 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு காயோட எடை வந்து 120 கிராம் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1000 காய்கள் வரை காய்கிற தன்மை உடையது. சாவகச்சேரி முருங்கை, இந்த சாவகச்சேரி முருங்கை வந்து யாழ்ப்பாண முருங்கை வரையை சார்ந்தது. அடுத்தது செம்முருங்கை. செம்முருங்கையும் யாழ்ப்பாண முருங்கையோட ஒரு வகை. இதுவும் ஆண்டு முழுவதும் பூக்கும் காய்க்கும் தன்மையை கொண்டுள்ளது. அதிக உற்பத்தியை தரக்கூடியது. இந்த செம்முருங்கையோட காய் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும். யாழ்ப்பாண முருங்கை அப்படிங்கறது என்னன்னா, இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முருங்கை வகையாகும். இதுல இருக்கிற காய்கள் வந்து 60 முதல் 90 சென்டிமீட்டர் நீளம் உடையதா இருக்கும். சதைப்பற்று அதிகமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது நட்ட 2வது வருடத்திலிருந்து காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு மரத்துக்கு 600 காய்கள் வரை உற்பத்தி தரவல்லது. இது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அதிகமா சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. காட்டு முருங்கை, இது வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல வனப்பகுதிகளில் அதிகமா காணப்படுற முருங்கை வந்து காட்டு முருங்கை. இது வந்து அதிகமா ஏற்காடு பகுதியில, சிறுமலை பகுதிகளில் காணப்படுகிறது. இதனோட காய்கள் குட்டையா இருக்கும், மிகுந்த சுவை கொண்டதா இருக்கும். அடுத்து கொடிக்கால் முருங்கை. கொடிக்கால் முருங்கை வந்து என்னன்னா, திருச்சி மாவட்டத்துல வெற்றில கொடிக்கால்கள் அதிகமா பயிரிடப்படுகிறது. காய்கள் வந்து மிக குட்டையா பருத்து காணப்படும், அதிக சதைப்பற்றோட இருக்கும், மிகுந்த சுவையா இருக்கும். பால் முருங்கை, பால் முருங்கையில சதைப்பற்று அதிகமா இருக்கும், சுவையும் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தது பல்லாண்டு முருங்கையில பூனை முருங்கை அப்படிங்கிற வகை. இது வந்து அதிகமா திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துல சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தது பாலமேடு முருங்கை. பாலமேடு முருங்கை வந்து இதனோட காய்களும் கிட்டத்தட்ட 100 கிராம் வரை இருக்கும். உற்பத்தியும் வந்து ஒரு மரத்துக்கு 100 காய்கள் வரை இருக்கும். இதெல்லாம் பல்லாண்டு முருங்கை வகை சேர்ந்தது. இது தவிர நம்ம பார்த்த செடி முருங்கை, PKM1 செடி முருங்கை, PKM2 செடி முருங்கை அப்படிங்கிற முருங்கை வந்து நம்மளோட பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டது. அதிகமா விவசாயிகள் வந்து பயிர் செய்யப்படுற முருங்கை வந்து PKM1 செடி முருங்கை. இந்த செடி முருங்கை வந்து எப்போதும் வென்றான் அப்படிங்கிற நாட்டு ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு
1989 வெளியிடப்பட்டது. இது விதை மூலமாக சாகுபடி செய்ய

படுறோம். மரங்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 மீட்டர் உயரம் வரை வளரும். விதைத்த 5-6 மாதங்கள பூக்கள் வர ஆரம்பிக்கும். 7-8 மாதங்கள்ல காய்க்கும். காய்கள் வந்து சராசரியாக 75 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். 75% சதைப்பற்று உடையதா இருக்கும். ஒரு காயோட எடை வந்து சராசரியா 150 கிராம் இருக்கும். உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட சராசரியாக 250 காய்கள் இருக்கும். 1 ஹெக்டருக்கு 58 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். அடுத்தது PKM2 அப்படிங்கிற செடி முருங்கை. இது வந்து என்னன்னா MP31 மற்றும் MP38 அப்படிங்கிற 2 ரகத்தோட கலப்பின தேர்வாகும். இதனோட காய்கள் சராசரியா 126 சென்டிமீட்டர் நீளம், அதாவது அதிக நீளமுடையதா காணப்படும். அதிக சதைப்பற்றோட இருக்கும். கிட்டத்தட்ட 70% சதைப்பற்று இருக்கும். ஒரு காயோட சராசரி எடைன்னு பார்க்கும்போது 280 கிராம் இருக்கும். ஹெக்டருக்கு 98 டன்கள் விளைச்சல தரும். இதை தவிர நம்ம புழக்கத்தில் இருக்கிற மத்த செடி முருங்கை வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா KM1 அப்படிங்கிற செடி முருங்கை, இது வந்து தனிவழி தேர்வு செய்யப்பட்ட முருங்கை ஆகும். இதுவும் விதைகள் மூலமா பரவக்கூடியது. ஒரு செடிக்கு 400 முதல் 450 காய்கள் வரை உற்பத்தி செய்யும். ஒரு காயோட நீளம் வந்து 25-30 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும். செடிகள் வந்து உயரம் குறைவாக இருப்பதால எளிதில அறுவடை செய்யலாம். மருதாம்பு முறையில 2-3 வருடங்களுக்கு பாதுகாக்கலாம். இதை தவிர தன்ராஜ் அப்படிங்கிற முருங்கை ரகமும் செடி முருங்கையும் இருக்கு. இது வந்து விதை மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய செடி முருங்கை ரகமாகும். இது கர்நாடகாவிலிருந்து வேளாண் அறிவியல் பல்கழகத்தின் மூலமா வெளியிடப்பட்டது. இப்ப நம்ம பார்த்த செடி முருங்கை ரகத்துல PKM1 வந்து விவசாயிகள் அதிகமா விரும்பி பயிர் செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால விவசாய பெருமக்கள் வந்து நவீன முறையில முருங்கை சாகுபடி செய்து அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.

0: ஏரும் ஊரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நவீன முறையில் முருங்கை சாகுபடி குறித்து பவானிசாகர் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்கள் கூறிய தகவல்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை தொடரும்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்தப் பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23ஆம் தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாயின. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலான வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4வது வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3வது வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்க நிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோடை

கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டெரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரசார் பாரதியின் புதிய தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்தது.

0: ஜோஷி என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 12 லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் லெவல் கிராசிங்குகளுக்கு பதிலாக 7 சுரங்கப்பாதைகள், 3 மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5 தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் இப்போட்டி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி ஷர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். 8:05 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியிலனா உங்க RJ பிரபுகுமார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீரா படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில, படிக்காதவன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில, மற்றும் அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைப்புல பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல்

8:22 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். கேட்ட பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

0: கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

8:45 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ இதம் ரிதம். கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியது. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம ஷோனோட பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் மீரா மற்றும் படிக்காதவன் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையிலும் MS விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் அந்த 7 நாட்கள் படத்திலிருந்தும் அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது. உங்கள் RJ பிரபுகுமார்.

நேயர்களே, இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் திரைப்பட விமர்சனம் பொன்னூஞ்சல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.

கேட்ட பாடல் எஸ் ஜானகி, எம் ஜி ஸ்ரீகுமார் குழுவினர் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள்.

கேட்ட பாடல் சித் ஸ்ரீராம், தினேஷ், கனகரத்னம், அபர்ணா நாராயணன் பாடல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லடி மெட்டுக்கள்.

கெட்ட பாடல் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மெலடி மெட்டுகள். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏ ரஹ்மான் இசையில வெளிவந்த உயிரே மற்றும் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம்.

கேட்ட பாடல் சத்யபிரகாஷ் சசத்ருபதி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள்.

0: கேட்ட பாடல் உன்னிமேனன் ஸ்வர்ணலதா பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்ட பாடல் ஆதித்ய ராவ் தினேஷ் கனகரத்னம் ஸ்ரீ ராஸ்கல் பாடியது. கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்ரிக்கல்.

0: கெட்ட பாடல் ஆதித்ய ராவ் ஜொனிட்டா காந்தி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டது மெலடி பெற்றக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏ ரஹ்மான் இசையில் 1998 வெளிவந்த உயிரே திரைப்படத்திலிருந்தும், 2016 வெளிவந்த அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 10:56. நாளை நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு. நாளை காலை 6:02 அமன் TRY TMT கம்பிகளின் காலை தென்றல், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ஆர் கிறிஸ்டோபர் அவர்கள். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:55 நிலைமை விலக. நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நாளை காலை 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:02 அமன் TRY TMT கம்பிகளின் சிறுவாணிச்சாரல். நாளை காலை 10:02 திரைகானம், 11:02 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும். பகல் 12:00 வசந்த இல்லம், 12:50 பூந்தென்றல், பகல் 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று. நாளை பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 திரைகானம், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் இருதய நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் இருதய நல மருத்துவர் மற்றும் இருதய நலத்துறை பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள். நாளை பிற்பகல் 3:30 அமன் TRY TMT கம்பிகளின் டீ டைம். மாலை 4:00 ஆட்கொண்டார் நாடகம் கேட்கலாம். மாலை 5:00 சித்திரச்சவானம் இளமை புதுமை. 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நாளை இரவு 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து காங்கேயம் மாடுகளின் மரபியல் முன்னேற்றத்தில் பாரம்பரிய ரேக்லா வண்டிகளின் பங்களிப்பு குறித்து உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இன விருத்தித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள் கூறும் கருத்துக்கள். நாளை இரவு 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். நாளை இரவு 10:05 மெலடி மெட்டுக்கள். நாளை இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையாச்சல். நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள் நேயர்களே. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த அறிவிப்பின்படி நமது கோயம்புத்தூர் மாநகரத்தில் தற்போதைய அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 40 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் 38 டிகிரி அதிகபட்சம், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம். ஊட்டி உதகமண்டலத்தில் 26 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ்.

பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது. நேயர்களே, மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சியில் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. இனி இரவு 11 மணி முதல் காலை 5:53 மணி வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்க மனசுடன் நின்று வரக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி சுஷிலா அவங்களுடைய அழகான குரல்ல, வாலி அவங்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில, சின்னத்தாய் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

11 மணி 6 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. சுஷிலா அவங்களுடைய குரலில் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. காதல் தேசம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எனக் காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாய் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

11 மணி 12 நிமிஷத்தில் அழகான பாடல், என்னை காணவில்லை நேற்றோடு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து கேஜேஸ் அவங்களுடைய குரல் அழகான பாடல் தேவா அவங்களுடைய இசையில எடுத்து வச்சிருக்கேன். பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து பூங்காற்றை அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:18 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க பாரதி கண்ணம்மா படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக அரண்மனை கிளி படத்திலிருந்து ரொம்பவே அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலை வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

11:24 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வான்மதியே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். அன்பு சின்னம் படத்துல இருந்து மயக்கமா அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல கேட்கலாம். முடிஞ்சிருங்க எஸ்எல்ஏ ஓட.

எஸ் 11:30 மயக்கமா அப்படிங்கிற பாடல் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன் காதலர் தினம் படத்திலிருந்து. என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் அப்படிங்கிற பாடல் தான். உன்னிமனன் அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய உரிகளில், ரஹமான் அவங்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோட.

11:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், என்ன விலை அழகு அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிருந்தேன். தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். இளையராஜா அவங்களுடைய இசையில் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் படத்துலேருந்து நெஞ்சத்தில் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:41 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுருக்கீங்க. மனசு மாயக்கும் நிகழ்ச்சியில் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்களுக்காக அழகாக அடுத்த பாடல் எல்லாமே ராசாதான் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இளையராஜா அவங்களுடைய இசையில கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:52 ரொம்ப அழகான பாடல் பாரிஜாத பூவே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன் காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு. எஸ்பிபி பாடியிருக்காங்க வாலியங்களோட வரிகளில் தேவங்களோட இசையில் கேட்கலாம் மனசுருங்க இசையிலோட.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு
0: இருந்தேன். அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: எஸ் 11:59 ஆயிடுச்சு.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிச்சதுனால நான் கிளம்புறேன். திரும்பவும் நான் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரம் தற்போது சரியா 12 மணி ஆயிட்டிருக்கு. சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-இல் நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மொழி.

உலகுக்கு ஒளி போல, உலகுக்கு ஒளி போல, உடலுக்கு உயிர் போல, உலகுக்கு ஒளி.

சிலரை உலகம்

அது வாவென்று அழைப்பதென்ன விசித்திரமோ, வண்ணமுக கண்ணிரண்டும் நட்சத்திரமோ, அது வாவென்று அழைப்ப

பாரா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கால் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோணம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்

0: முன்னடத்த வேணுங்கரா,
1: கீழகநாடகத்த முன்னடத்த வேணுங்கரா.
2: விராடராஜன் நாட்டிலே மரதோரம் பூண்டிருந்த பண்டதோர்களின் பத்திரியாம் பாஞ்சாலி சைரந்திரியாக
1: அவன்
2: சோலையிலே பூபறிக்க வந்த வீதம் காண்க.

0: மல்லிகை முல்லை சம்பங்கி பார்த்தாயா என் பாங்கி?
1: பார்த்தேன்.
0: யார் நீ?
1: என்னையா யார் என்று கேட்டாய்? அந்த ரெண்டமல மடங்கிட நடுங்கிட கண்ட பேர்கள் எல்லாம் கலங்கிட குடுங்கிட வீரன் புயபல பராக்கிரம சூரன் முடிமன்னரின் தலைதனையே கொடி செய்திடும் முடிமன்னரின் தலைதனையே கொடி செய்திடும் கீச்சகராஜன் நானே. யாராய் பின்பாவாய்? பிராண மகாராஜனின் வீரமை துணன் நான்.
0: நீ யாராக இருந்தால் என்ன அந்நியன் மனைவியை அபகரிக்க வேண்டும்? நீ உண்டியன் அல்ல புள்ளன்.
1: புள்ளன் அல்ல உன் உள்ளங்கவர் கள்ளன். ஆசைக்கு இசைந்த கண்ணாட்டிய அறிவை சவந்தரி நாயகி வாடி அடி ஆசைக்கு இசைந்த கண்ணாட்டிய
2: கச்சே வரிஞ்சி கட்டி.

கட்டு பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி பச்சை சீலுக்கு கட்டி சந்திரகாந்தம் பட்டு உடுத்தி பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா பீமசேன ராஜம் வந்தேனே என் ஜூலிக பாலிகா பீமசேன ராஜம் வந்தேனே கண்ணே துரோபதா அந்தளர்ந்த தாமரை போன்ற உன் முகம் இன்று ஏன் வாடியது

அப்படி செய்தவன் காரடி அவனை அகம் செய்து பருகிறேன் பாரடி. அப்படி செய்தவன் காரடி அவனை அகம் செய்து பருகிறேன் பாரடி. எப்படி சொல்லுவான் எண்ணி பாராமலே கப்பிலி பயலை தண்டனை செய்குவேன். அப்படி செய்தவன் காரடி யாரடி யாரடி யாரடி. கண்ணே துரோபதா, அந்த நயவஞ்சகனை நயந்து பேசி உனது சயன அறைக்கு இழுத்து வா, அவன் ரத்தத்தை குடித்து விடுகிறேன்.

0: வனிதாமணியே, திரகாவும் தீர்க்க வருகிறேன் பள்ளி அரைக்கி ரவைக்கு. பெண்ணே பெண்ணே பெண்ணே,
1: என்ன இது? லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணின் கை லைட்டா இருக்கு.
0: ஆஹா, நடை என்ன நடையோ, நடமாடும் தேரோ, இடை என்ன இடையோ, எலுமிச்சம் கொடியோ, அழகு என்ன, இன்னொரு பெருமோ, பின்னழகு என்ன, பல நூறு பெருமோ.
2: அன்பரே, நீர் என்னை நேசிப்பதாயிருந்தால் ஆசை குத்து 500, மோக குத்து 300 வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மொத குத்து.
1: என்னடாது மொத குத்திலேயே தனாஞ்சு போகுது.

0: இந்த அகங்கார கர்வம் கொண்டு போராடா செய்ய வந்தாய். புலிக்கு முன் பூனையைப் போல தாறுமாறாக உன்னை தண்டிப்பேன், உன்னை பாரடா கதையினாலே துண்டிப்பேன், உன்னை பாரடா
1: தங்கடிப்பேன், உன்னை பாரடா துஷ்டா எங்கோ கொண்டே ஓடா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: ஜென்டில்மென்னா ஆனவன். டயோட்டா தான் காரு, டின்னில் வச்ச பீர்.
1: டயோட்டா தான் கார், டின்னில் வச்ச பீர்.
0: கல்யாண பரிசளி
1: பேட்டை மப்ள,
0: ஜப்பான் ஜெர்மன் போனவன். ஜென்டில்மென்னா ஆனவன்.
2: என்னடா அப்படி பாக்குறீங்க டாய்?

0: நெஞ்சோடு கலந்திடு.
1: நேரம் சரியா 4 மணி ஆயிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்க போறோம் நெஞ்சோடு கலந்தடி நிகழ்ச்சியில தான். ஏசுங்களுக்காக ரொம்ப அழகான பாடலாம் எடுத்து வச்சிருக்கேன். வாகை சூடவா படத்துல இருந்து போறானே போறானே அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நானி படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலோடு. ஏசுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ், 4 மணி 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க நெஞ்சோடு கலந்துட்டு நிகழ்ச்சியில். உங்களுக்காக அடுத்ததா உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒஸ்தி படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து சில்லுன்னு ஒரு சந்திப்பு படத்துலேருந்து மின்மினி அப்படிங்கிற பாட்டும் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 4:20 ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். எஸ் அடுத்ததான் உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரகாவியம் படத்துலேருந்து மௌனம் பேசும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து ராஜபாட்டை படத்துலேருந்து பனியே பனிப்பூவே அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இரு இசையிலையோடு.

நிமிஷம் ரொம்ப அழகான பாடல் ராஜபாட்டை படத்திலிருந்து கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக கண்டதும் காணாததும் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து என்ன பாட்டு, ரௌத்ரம் படத்திலிருந்து அடியே உன் கண்கள் அப்படிங்கிற பாடலும் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 4:40 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 2 பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன். குள்ளநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாய ஆகிய படங்கள்லேருந்து பாடல்கள் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 4:50 ஆயிடுச்சு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடித்தோம். குள்ளநரி கூட்டம் மற்றும் விண்ணை தாண்டி வருவாய் ஆகிய படங்கள்லேருந்து. தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்களாக உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன பாட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்பவே அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மங்காத்தா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு, கண்ணாடி நீ அப்படிங்கிற அந்த பாடல். தொடர்ந்து சீடன் படத்துலேருந்து எனது உயிராய் அப்படிங்கிற பாடல் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்களாக கேட்டணிச்சிருங்க. திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

அருள்மணி மாலை. இது 102.3 விவத் பாரதி ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் கேட்கவிருப்பது குரோம்பேட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சக்தி கணபதி எனும் பாடல், நாட்டை ராகம், ரூபகம் தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

5:10 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விஜயாம்பிகை என்னும் பாடல், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம், ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஸ்ரீ சக்கர ராஜா எனும் பாடல். ராஜமாளிகை ராகம் ஆதிதாளம் மகஸ்தர் சாகித்யம்.

5:27 நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக கிருஷ்ணா நிபோகனே எனும் பாடல், யமுன கல்யாணி ராகம், மிஸ்ர சாபுதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

5:31 மேடம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் மங்களநாதம் பகுதியில் நேயர்கள் இதுவரை கேட்டது குரோம்பெட் வி நாகராஜன் நாகஸ்வரம், தூசி எம் சுதாகர் தவிழ். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தெய்வீக ராகம்